0: படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
4: Sir! Just sir!
5: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

கதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல, நடின்னு நான் என்னைய தேத்துறேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: we'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
7: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
8: எப்போ?

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்விலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு சிறப்பான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இந்த சமூகத்திலே மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்களோ நாமும் அதுபோலவே இருந்து விடுவது மிகவும் சுலபம். ஆகவேதான் தனித்துவமான சில குணாதிசயங்களோடு, தனக்கென்று சில நெறிமுறைகளோடு வாழுகின்றவர்களை மற்றவர்கள் சற்று விசித்திரமாக பார்க்கின்ற ஒரு பாங்கு இந்த சமூகத்திலே இருக்கிறது இல்லையா? பொய் சொல்லலாம், அதில் என்ன தவறு என்று நினைப்பவர்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு பொய் கூட சொல்லாமல் வாழ்ந்த ஹரிச்சந்திரனை இன்றைக்கு நாம் வியந்து பார்க்கிறோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் எத்தனை ஏளனத்திற்கு உள்ளானார் இல்லையா? லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் நமக்கு நன்மையே செய்யும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற ஊரிலே நான் அதை கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் என்று சொல்பவர்களை பிழைக்க தெரியாதவன் என்றுதானே இந்த உலகம் ஏளனம் செய்கிறது. எல்லா பிள்ளைகளும் விடுமுறை நாட்களை விளையாடி கொண்டாடும் பொழுது அடுத்த வாரம் வருகின்ற தேர்விற்காக நான் படிக்கப் போகிறேன் என்று பொறுப்பாக இருக்கின்ற பிள்ளையை மற்ற நண்பர்கள் எல்லாம் கேலிதான் செய்வார்கள். போதும், நாளை பார்த்து கொள்ளலாம், புறப்படு என்று அலுவலகத்தை விட்டு அத்தனை பேரும் உரிய நேரத்திற்கு கிளம்பும் பொழுது நான் சற்று கூடுதலாக அலுவலகத்திலே இருந்து முடிக்க வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்பவர்களை உடன் பணிபுரிபவர்கள் கண்டிப்பாக கேலிதான் செய்வார்கள். ஆனால் எல்லோரையும் போல் அல்லாமல் நாம் தனித்துவமான குணாதிசயங்களோடு இருப்பது என்பது நிஜமாகவே சிறப்பான ஒன்று. இங்கே தனித்துவம் என்பது எல்லோரும் நன்மை செய்யும் பொழுது நாம் தவறு செய்வதாக இருக்கக்கூடாது. உண்மையில் அது ஆக்கப்பூர்வமான ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டும். நல்ல குணாதிசயங்களை, நல்ல ஒழுக்க விழுமியங்களை நமக்கான தனித்துவமாய் நாம் கொண்டிருக்கும் பொழுது அதை பரிசோதிக்கின்ற வகையிலே பல ஏளனங்களும் கேலி பேச்சுகளும் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனால் அப்போது நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நாம் தனித்துவமாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் கேலி செய்கிறார்கள். உண்மையில் ஆட்டு மந்தைகளைப் போல ஒரே மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள்தானே கேலிக்குரியவர்கள். ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை சிறந்தவர்கள் என்று ஒப்புக்கொண்டு விட முடியுமா என்ன? ஒருவரைப் போல இன்னொருவர், ஒருவர் செல்லுகின்ற திசையிலேயே மற்றொருவர், இப்படி மந்தைகளாக இருக்கின்ற அவர்கள்தானே கேலிக்குரியவர்கள் என்று நிஜம் என்னவோ அதை நாம் உணர்ந்து உண்மையில் மனதளவிலேனும் அவர்களை பார்த்து நாம் தான் சிரிக்க வேண்டும். ஆகவே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், அற்புதமான குணாதிசயங்கள், ஆகச் சிறந்த ஒழுக்கங்கள் இவையெல்லாம் நம்முடைய தனித்துவமாக இருக்க வேண்டும். அதை எப்போதும் கடைபிடிப்பதிலே நாம் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தனித்துவம் தான், அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க கடைபிடிக்க நம்மை ஒரு தனிச்சிறப்பான நிலையிலே கொண்டு போய் நிறுத்தும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. யாருக்கேனும் நாம் தீமை செய்தால் அதனால் பாதிக்கப்படுவது யார்? இது என்ன கேள்வி? நாம் யாருக்கு தீமை செய்கிறோமோ அவர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள். இதுதானே உண்மை? இல்லை, உண்மையில் நாம் யாருக்கு தீங்கு செய்கிறோமோ அவர்களை காட்டிலும் தீங்கு செய்கின்ற நாம் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறோம். ஒருவரை நாம் ஏமாற்றுகிறோம், ஒருவரை நாம் வசைபாடுகிறோம், அவர்கள் மீது கோபப்படுகிறோம், அவர்களை தாக்குகிறோம் என்றால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவர்கள்தான் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நமக்கு புலப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு மனிதன் தீய வார்த்தைகளாலே ஒருவரை ஏசுகிறான், ஆயுதங்கள் கொண்டு ஒருவரை தாக்குகிறான், அவர் பாதிக்கும்படியாக பொய் கூறுகிறான், அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை அபகரித்துக் கொள்கிறான். இதையெல்லாம் செய்யக்கூடிய மனிதனை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நல்ல மனிதன் என்றா? உலகத்திற்கு உதவுகின்ற ஒரு மகாமனிதன் என்றா? அவரைப் போல சிறந்தவர் யாரும் இல்லை என்றா? கண்டிப்பாக அப்படி சொல்லவே மாட்டோம் தானே. என்ன சொல்வீர்கள்? அவரைப் போல ஒரு தீயவர் இல்லை என்று அவரை கடிந்து கொள்வீர்கள் இல்லையா? அப்படி என்றால் உண்மையில் இந்த உலகத்திலே நீங்கள் பணம் சம்பாதித்து விடலாம், சொத்துக்களை சேர்த்து விடலாம், ஆனால் நல்ல பெயரை சேர்ப்பது என்பது மிக மிக சிரமமான ஒரு காரியம். நீங்கள் பொய்யே பேசாதவர் என்கிற பெயர் வாங்க வேண்டுமென்றால் வாழ்க்கை முழுக்க பொய் பேசக்கூடாது. நீங்கள் எல்லோருக்கும் உதவுபவர் என்கிற நற்பெயரை எடுக்க வேண்டுமென்றால் எந்த சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் உங்களாலான உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கும் கெடுதல் செய்யாதவர் என்கின்ற புகழ் பெற வேண்டுமென்றால் எப்போதும் யாருக்கும் எந்த விதத்திலும் நீங்கள் கெடுதல் செய்திருக்க கூடாது. ஆக ஒரு நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பதுதான் மிக மிக சிரமமான செயல். நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யும் பொழுது மிகச் சுலபமாக தீய பெயர் நமக்கு வந்து சேர்கிறது. நாம் ஒரு தீயவன் என்கிற அடையாளம் வந்து நமக்கு அமைகிறது. அதற்கு பிறகு நீங்கள் 1000 நன்மை செய்தாலும் கூட இப்போது நீங்கள் செய்த இந்த தீமை என்பது, இதற்கு முன்னும் பின்னும் நீங்கள் 1000 நன்மை செய்தாலும் செய்யப்போவதாக இருந்தாலும் பால் நிறைந்த பாத்திரத்தில் விழுந்த ஒரு சொட்டு விஷத்தை போல இந்த தீமையாகிவிடும். ஆகவே நாம் ஒருவருக்கு தீமை செய்கிறோம் என்றால் அவரை காட்டிலும் அதிகம் பாதிக்கப்படுவது நாம் தான். இங்கே மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை காட்டிலும் நாம் நமக்கே கெடுதல் செய்து கொண்டு விடக் கூடாது என்கிற சுயநலத்தோடாவது எண்ணத்தளவிலும் கூட நாம் யாருக்கும் தீமை செய்யாமல் இருப்பதுதான் நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற மிகச்சிறந்த நன்மையாக இருக்கக்கூடும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 23 தேதியான இதே நாள்ல 1845 ஆண்டு நைக்கர் பாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு அணி, பேஸ்பால் என்று சொல்லப்படுகிற உலக பிரசித்தி பெற்ற விளையாட்டினுடைய முதல் அணியாக அந்த விளையாட்டை விளையாட துவங்குகிறது. அந்த அணியைச் சேர்ந்த வில்லியம் ஆர் வீட்டன், வில்லியம் ஹெச் டக்கர் மற்றும் அலெக்சாண்டர் கார்ட்ரைட் இவர்கள் நைக்கர் பாக்கர் ரூல்ஸ் என்கிற பெயரிலே இந்த விளையாட்டிற்கான விதிகளை தீர்மானித்து வெளியிடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அந்த விளையாட்டினுடைய துவக்கமாக, அதை விளையாடக்கூடிய அணியினுடைய துவக்கமாக இந்த தினம்தான் அமைந்திருக்கிறது. 1884 அமெரிக்காவைச் சேர்ந்த ஹெர்மன் ஹோலரித் அப்படிங்கிற ஒருத்தர் டேபுலேட்டிங் மிஷின், கணக்கிடக்கூடிய இயந்திரத்தை முதன் முதலாக கண்டறிகிறார். டேட்டா ப்ராசஸிங் என்று சொல்லப்படுகிற, அதாவது தரவுகளை வைத்து கணக்கீடுகளை செய்யக்கூடிய, இன்றைக்கு உலகை ஆளுகின்ற மிக முக்கியமான துறைகளிலே ஒன்று. அந்த துறையினுடைய துவக்கம் இன்றைய தினம் ஹெர்மன் ஹோலரித் அவர்கள் கண்டறிந்த அந்த டேபுலேட்டிங் மிஷினை கொண்டுதான் துவங்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கிலே ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்களில் அவர்களினுடைய வருகை பதிவை துல்லியமாக கணக்கிடுவது என்பது பெரும் சவாலான காரியமாக இருந்தது. அந்த வகையிலே துளையிடும் அட்டைகளை கொண்டு அவர்களினுடைய வருகையை பதிவு செய்து அந்த அட்டைகளிலே இடப்படுகின்ற துளைகளையே தரவுகளாக கொண்டு அதை கணக்கிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முறை இவராலே வழங்கப்பட்டது. பின்னாளிலே அந்த துறை பெருமளவிலே வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. அதற்கெல்லாம் ஆரம்பம் இந்த தினத்திலே நிகழ்ந்ததுதான். அதே போல மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் என்கிற இணையத்திலே தகவல்களை தேடுவதற்கான ஒரு வெப் பிரௌசர் முதன் முதலாக இந்த தினத்திலே தான் 2002 வெளியிடப்பட்டது. அதே போல 2018 இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 500 மில்லியன் மக்கள் பயன்பெறுகின்ற விதத்திலே மோடி கேர் என்கின்ற பெயரிலே ஆயுஷ்மான் பாரத் என்கிற திட்டத்தின் கீழ் உலகளவிலே அதிக மக்கள் பயன்பெறுவதற்கான ஒரு மிக பிரம்மாண்டமான மருத்துவ காப்பீட்டு முறை முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான நிகழ்வுகள், உபயோகமான நிகழ்வுகள் இந்த தினத்திலே வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஆரம்பங்கள் எல்லாம் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.
1: நீ நினைச்ச எட்டம் சேர்ந்து வர்ற நிக்காம

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஒரு மனிதனை மதிப்பிடும் பொழுது அவன் நல்லவனா தீயவனா என்ற முடிவுக்கு நாம் எதை வைத்து வருகிறோம்? அவர் செய்திருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணாதிசயங்களை எல்லாம் வைத்து அவர் நல்லவர் அல்ல என்கின்ற முடிவுக்கு சட்டென்று நாம் வந்துவிடுவோம். இதே மதிப்பீட்டை தன்னை குறித்தே ஒரு மனிதனை செய்ய சொன்னால் தன்னிடத்தில் இருக்கின்ற தீமைகளை அவன் மனம் சட்டென்று கவனிக்காது. தன்னிடத்தில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அது அளவிலே குறைவானதாக இருந்தாலும் கூட, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது ஒளிந்து கொண்டிருந்தாலும் கூட, அதை தேடி தோண்டி எடுத்து என்னிடத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, ஆகவே நான் நல்லவன் என்று தன்னைத்தானே அது பறைசாற்றிக் கொள்ளும். அதாவது மற்றவர்களை அவர்களினுடைய தீமையை மட்டுமே கணித்து குறை சொல்லுகின்ற மனம் தன்னிடத்தில் இருக்கின்ற நன்மைகளை மட்டுமே கவனிக்கும். இது பெரும்பான்மையான மனிதர்களினுடைய பொதுவான உளவியல். ஆனால் நிச்சயம் இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களிடத்திலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. யார் ஒருவரிடத்தில் தீமை குறைவாகவும் நன்மை அதிகமாகவும் இருக்கிறதோ அவரே நல்லவர். அதுபோலத்தான் யார் ஒருவரிடத்திலே நன்மை குறைவாகவும் தீமை கூடுதலாகவும் இருக்கிறதோ அவரை தீயவர் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். அந்த வகையிலே ஒரு மனிதனை மதிப்பிடும் பொழுது அவரிடத்திலே என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் தீமைகள் பல செய்திருந்தாலும் கூட அவரிடத்திலே சில நல்ல குணங்கள் இருக்கின்றன என்று நாம் கவனித்து அது குறித்து அவரை அடையாளப்படுத்தும் பொழுது, அதற்காக வென்றவரை பாராட்டும் பொழுது இன்னும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர் உள்ளத்திலே தோன்றலாம். அதுவரை தீயவராக இருந்தவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை குறைத்துக் கொண்டு நன்மையை கூட்டி நல்லவராக தரம் உயரலாம். அதுபோலத்தான் நம்மை நாமே மதிப்பிடும் பொழுது நம்மிடத்தில் ஒன்று இரண்டு தீமைகள் இருந்தாலும் அதை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும். எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் இந்த தீமைகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவே என்று அதன் மீது நாம் கருத்தை வைக்கும் பொழுது அதையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் நமக்குள்ளே ஏற்படும். இருப்பது குறைவாக இருந்தாலும் அந்த தீமைகளையும் கூட நம்மை விட்டு நாம் விலக்கிவிடும் பொழுது நம்முடைய நல்ல தன்மை அதிகரித்துக் கொண்டே வரும் இல்லையா? நம்மையும் மற்றவர்களையும் நாம் மதிப்பிடுகின்ற இந்த மனப்பாங்கினுடைய மாற்றம் நம் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு ஏற்ற வகையிலே எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நாம் சீர்திருத்திக் கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

ராஜா உனது தலையே உனது கிரீடம் தோழாதீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:06 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சுமார் ஒரு 24 மணி நேரத்திற்கு அப்புறமா நம்ம இப்போ திருப்பியும் வி ஆர் பேக் ஆன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், இங்கே நம்ம துபாயில் ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் காலமானதன் காரணமாகத்தான் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம அமீரகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன காரணத்தினால அப்படின்ட்டு. ஸோ அந்த மார்னிங் பீரியட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இங்கே நம்ம அமீரகத்தில். அண்ட் 10 நாட்களுக்கு இந்த மார்னிங் பீரியட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மார்னிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதி விஷயங்கள்லாம் வந்து எப்படி இயல்பு நிலையில் இருக்குமோ அந்த இயல்பு நிலைக்கு திரும்பிடும். அண்ட் இது வந்து முக்கியமாக யாருக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவீங்க இல்லையா, நம்ம யூஏயில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே டவுட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலி நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு September 23 ஆகிவிட்டது. அண்ட் இட் இஸ் அ வென்ஸ்டே டுடே. தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் தான் இன்னும் இந்த வாரம் முடியறதுக்கு இருக்கு. அண்ட் ஹார்ட்லி ஃபியூ மோர் டேஸ் இல்லை. அண்ட் இன்னைக்கு என்ன நாள்? நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்து ஆவலோடு காத்துட்டு இருந்த அந்த நாள் September 23. இன்னைக்கு காலையில் 4:05 சம்மர் ஒஃபீஷியலி முடிவுக்கு வந்தாச்சு. ஆமாம், 2026 கோடை காலம் இன்றுடன் நிறைவடைந்து விட்டது. அண்ட் ஆட்டம் சீசன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு தொடங்கி இருக்குங்கிற மாதிரி நம்ம வெதர் பியூரோ தெரிவிச்சிருக்காங்க. அதனால டக்குன்னு 4:06 வந்து ஸ்விட்ச் போட்ட மாதிரி யூனோ அந்த ஹியூமிடிட்டி சூடெல்லாம் கம்மியாயிட்டு நல்ல குளிர்காத்து வீசுமா அப்படின்னா அதுதான் கிடையாது. அஃப்கோர்ஸ் லைக் வி ஆல் நோ, இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் கிராஜுவலி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தா, டே டைமில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் யூனோ 45+ போயிட்டு இருந்தது, இப்போ யூனோ லைக் 30s வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நைட் டைம்ஸில் அண்ட் ஏர்லி மார்னிங் டெம்பரேச்சர்லாம் வந்து below 20 ஆல்ரெடி போயிடுச்சு, அது இன்னும் கம்மியாகும். அண்ட் முக்கியமாக என்னன்னா, இந்த காற்று நீரப்பதம்னு நம்ம சொல்லக்கூடிய ஹியூமிடிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஹியூமிடிட்டி கம்மி ஆயிடுச்சுனால அந்த ஒரு கசகச ஃபீல், கிளாஸ் எல்லாம் வந்து ஃபாக் ஆகிற ஃபீல், இதெல்லாம் வந்து போயிடும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆக இருக்கும் அந்த நாட்களுக்காக. வந்து வி ஜஸ்ட் கான்ட் வெயிட். எனிவே இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம், அந்த ஹாப்பி டேஸும் இங்கே நம்மளை நோக்கி வரத்தான் போகுது, நம்மளும் அதை நோக்கி போயிட்டே இருப்போம் சரியா. ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் டே. பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நம்ம தான் பேசிட்டு இருக்க போகிறோம். இன்னைக்கு வந்து லீகல் அவர் இருக்க போகிறது கிடையாது. அடுத்த வாரம் ஹோப்ஃபுல்லி நம்ம கூட லோன் மகாதேவா ஜாயின் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு 11 AM வரைக்கும் நான், நீங்க, நம்மளோட நிறைய பாட்டு இப்படி தான் இருக்க போகுது சரியா. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், எங்கிருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறது அப்படிங்கறத இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் வழியாக சரியா, KIRTHANA இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ டக்குன்னு எனக்கு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, நவ் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் 2 AM ஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு கமிங் அவே. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM. குட் மார்னிங். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா? இது எத்தனை நாளா?
2: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
2: சார்?
1: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
5: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது. ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364364. 6

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஃபைனலி எத்திஹாத் ரயிலோட துபாய் அபுதாபி டிக்கெட்ஸ் ஆர் நவ் ஆன் சேல் அப்படிங்கிற அறிவிப்பு நேற்றுக்கு வந்திருக்கு. இன் ஆல்மோஸ்ட் ஒரு வீக்கில் செப்டம்பர் 30th இந்த ஒரு ரூட் லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 30th 2026 துபாய் அல் யாலிய ஸ்டேஷன் அண்ட் ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் யூஏனுடைய பேசஞ்சர் ரயில் நெட்ஒர்க். ஸோ நேஷனல் ரயில் நெட்ஒர்க்கான எத்தியாத் ரயிலோட அடுத்த ஸ்டேஷன் அடுத்த ரூட் ஓப்பன் ஆக போகுது. இந்த அப்டேட் வந்தாலும் வந்தது நான் நீங்கள் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்காக ஆப்பில் வெப்சைட்டில் அப்படின்னு மாற்றி ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு வந்து புக் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அபுதாபி டு ஃபுஜேரா, ஃபுஜேரா டு அபுதாபி மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடியும். அண்ட் இப்போது தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸ் சைட்ஸ் வழியாக அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா, டிக்கெட்ஸ் ஃபார் தி துபாய் அபுதாபி ரூட் வந்து டெம்பரரிலி அவைலபிளாக இருந்தது நேற்றுக்கு, ஆனால் இப்போ சேல்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. புக்கிங்ஸ் வந்து விரைவில் திருப்பியும் ரீஓப்பன் செய்யப்படும்னு எதிர்பார்க்கப்படுதுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ etihadrail.ae வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணாமல் லெட்ஸ் சீ டிக்கெட்ஸ். ஆனால் ஐம் ஷோர் லைக் பயங்கர டிமாண்ட் இருக்கும், என்ன தான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வீக் டே. இஃப் ஐம் நாட் ராங் புதன்கிழமை நினைக்கிறேன்ல, புதன்கிழமை தான் வந்து அதை லான்ச் பண்ணுறாங்கனாலும் நிறைய பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ யா, அண்ட் இதோடைய ஃபேர்ஸ் பார்த்தோன்னா துபாய் டு அபுதாபி இட் ஸ்டார்ட்ஸ் அட் 39 திரம்ஸ் ஒன் வே கம்ஃபர்ட் கிளாஸ்க்கு. ப்ரீமியம் கிளாஸ் ஃபேர்ஸ்க்கு வந்து 109 திரம்ஸ் ஆக இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் துபாய் அபுதாபி டிக்கெட்ஸ் வந்து இப்போது சீப்பராக இருக்குது ஃபார் கம்ஃபர்ட் கிளாஸ் அண்ட் யூனோ ப்ரீமியம் கிளாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ப்ரீமியம் வந்து ஜாஸ்தி, ஐ மீன் யா கம்ஃபர்ட் வந்து ஜாஸ்தியாகவும் ப்ரீமியம் வந்து ஹையாகவும் தானே இருக்கும், அதனால் அதே தான் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ, விரைவில் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓப்பன் ஆச்சுன்னா டக்குனு போய் புக் பண்ணிட வேண்டியது தான்.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி ஹா, ஹாரர் ஹா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ, த்ரில்லர் ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
6: Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
7: As usual, 311 la traffic congestion jaasti a irukku and right before city center mid for a crash on a irukkuradhu vera paaka mudiyadhu. And Tripoli Street um iniki romba congestion adhigama kaanapadudhu. Tripoli Street la Nad Shama adukapram Nad Shama la irundhu towards Dubai Festival City pora direction la congestion jaasti a irukku. Russell Hoare Road la adukapram E66 la Nadal Shiba pokudiya stretch la like right from in the Kent College la irundhu the Nadal Shiba Avenue Mall irukkala and the stretch varaikku nam paathona traffic congestion irukkuradhu paaka mudiyadhu. And then E44 Alkelium traffic jam jaasti apram vera inge all internal streets angang of you know Sharjah and Dubai and idena road idu E88 liyum vandu which is Aldeed road liyum traffic congestion jaasti a irukku. So ella roads liyum bayangara traffic paaka mudiyudhu and D62 also. ஆமாம், D62லேயும் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. D62ங்கும்பொழுது என்ன ரோடு இது? ஓகே, D62 வந்து பேரூத் ஸ்ட்ரீட். யா, பேரூத் ஸ்ட்ரீட்லேயும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் இருக்குது. இந்த ரோஸ்லலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக ட்ரைவ் பண்ணுவீங்களா? முட்டை கலக்கி பாட்டு வருது, கேட்கலாமா?
6: டிராஃபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: 90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 7:50 ரெட் எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆஃபிஷியலி ஆட்டம் வந்து பிகின் ஆயாச்சுங்கிற அந்த செய்தி வந்தாச்சு. ஓகே, வெரி குட். அண்ட் ஃபேர் டு பார்ட்லி க்ளவுடியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரோலஜி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு சில இடங்களில் வந்து திக் ஃபாக் ஃபார்மேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேப் எல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. அது கவர் பண்ணக்கூடிய ஏரியாஸ்னு பார்த்தோம்னா அபுதாபி தாண்டி இந்த பக்கம் நம்ம ருவேஸ்னுடைய பெரும்பாலான பகுதியில் தான் வந்து இது கவர் ஆகிற மாதிரி இருக்கு. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெட் அண்ட் எல்லோ அலர்ட் ஃபார் ஃபாக், எங்கேயாவது ஃபாக் இருந்ததா தெரியல, ஏன்னா யாரும் ரிப்போர்ட் பண்ண மறுத்தல. மேபி சம் இன்டர்னல் ஏரியாஸ்ல இருக்குமா இருக்கும். ஆனா சொன்ன மாதிரி இந்த வருஷம் பெருசா ஃபாகால் எஃபெக்ட் ஆகல. யூஸ்வலி இந்த துபாய் லைன் ரோட்ல நிறைய நாட்கள்ல இந்த ஃபாக் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆகும். யா, அண்ட் ஐ திங்க் அது வந்து சம்மர், ஐ மீன் இந்த ஒரு விண்டர் டு சம்மர் டிரான்சிஷன்ல தான் ஃபாக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமோ. சம்மர் டு விண்டர்ல வந்து அவ்வளவு இருக்காதோ இல்லை இனிமே தான் வரப்போதோ தெரியல. ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு இந்த மாதிரி பயங்கர திக் ஃபாக் பார்த்து பல மாசம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. எனவே வராத வரைக்கும் நல்லதுதான். அடுத்ததா யாருக்கு என்ன பாட்டு வேணும், சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல நீங்க கேக்குற பாட்டு நான் ப்ளே பண்ணி தருவேன். 800-8940 அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப நேரமா. ஹாய், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங், ஸ்ரீனிவாசன்.
0: ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு ஃப்ரைடே பேசணும்ல. எவ்வளவு பெரிய டவுட் உங்களுக்கு. நிறைய பேர் ஆக்சுவலி கேட்டாங்க, ஆமா ரேடியோல தான் வந்து எதுவும் போகலையே, அப்ப ஜாலி தானே உங்களுக்கு, லீவு தானே அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க இல்ல, ஐ மீன் வேற சில பேர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. என்ன ஒரு கியூரியாசிட்டி, லீவ் எல்லாம் இல்ல வந்திருந்தோம், ஆஃப்கோர்ஸ் ஒர்க்குக்கு வந்திருந்தோம், வேற சில வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா, டவுட் கிளியர்டா? சரி, என்ன பாட்டு வேணும்?
1: உல்லாச பறவைகள்.
0: உல்லாச பறவைகள் இருந்து உங்களுக்கு அதான் ஃப்ரைடே தானே லைன் கிடைச்சது, எனக்கு ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல, சரி. அழகு ஆயிரம் பாட்டு உல்லாச பறவைகள் படத்துல இருந்து. ஓகே, ப்ளே பண்றேன். ரிவர்ஸ்ல கூட கிடையாது, தருண் அப்படிங்கிற பேர் வந்து தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. அது எப்படி நீங்க பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல? ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபான்ஸ் எல்லாம் வேற பயன்படுத்துவாங்க, அந்த நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா அந்த ப்ரொஃபைல் நேம், அதுல சொல்றேன் தலைகீழ திருப்பி இருக்கு தருணோட பேர். எனிவே நைஸ், குட் மார்னிங். நான் தருண், லிஸ்னிங் ஃப்ரம் மைசூர். இந்தியா வந்தாச்சு அப்படின்றிருக்காரு. அட்டே வெக்கேஷனா முகமது ஜாசிம், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐம் ஜாசிம் ஃப்ரம் ஜெபல் அலி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. பாலவிகாஸ், குட் மார்னிங், ஐ லவ் டிரைவிங் வித் ரேடியோ, எஸ்பெஷலி யோர் ஷோ, தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ. அப்புறம் தல தினேஷ் எஸ்எம்எஸ், ஹாய் உங்களுக்கும். மெனன் தீபக் அண்ணாமலை, தீபக் ஃப்ரம் அல் ருவேஸ் அபுதாபி, ருவேஸ்ல தேர் இஸ் நோ ஹெவி ஃபாக் அப்படின்னு இருக்காரு. பரவாயில்ல, வெரி குட். அண்ட் ஷாவல் ஹமீத் வந்து, குட் மார்னிங் கீர்த்தனா, ஒரு ஒரு நாளும் வந்து இந்த டிராஃபிக் பார்க்கும்போது என் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து 0-100 போகும். நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயே என்ன பண்றது, ஏற்கனவே நான் ஃப்ரைடே சாட்டர்டேக்காக வெயிட் பண்றேன். லெட்ஸ் ஹோப் எவ்ரி ஒன், லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே, ஐ மீன் லெட்ஸ் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன் ஆன் த ரோட், எல்லாரும் வந்து சேஃபாக டிரைவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் அ ஸ்வீட் மெசேஜ். பரவாயில்ல, அந்த டென்ஷன்லையும் எல்லாருக்காகவும் வந்து ஹீஸ் திங்கிங் குட், இல்லை நல்லது. Nice. And ராஜா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, 311 வந்து தாங்க முடியல, இங்க போற போக பார்த்தா நான் நடுராத்திரி கிளம்பிடணும்னு நினைக்கிறேன் ஆபீஸ்க்கு அப்படின்ட்டு இருக்காரு. ஐயோ பாவம், எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவர் இப்படி சொல்லியிருப்பார். உமாபதி, குட் மார்னிங், விண்டர் வர மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு இருக்காரு. வரும் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஈவினிங் வந்து பெட்டராக இருக்குது டெம்பரேச்சர்லாம், அப்படி காலால நடக்கலாம் வெளியில். சரியா போய் பாருங்க. ஹமீத், குட் மார்னிங் கீர்த்தனா அனுப்பியிருக்காரு. செல்வராஜ், சர்தார், ரோஷன், அதுக்கப்புறம் அன்வர், சங்கர், இஎஸ், ராஜ்குமார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரியா, ஓகே. ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவருக்காக. அழகு ஆயிரம் பாட்டு சிலாக் சாங் ஆஃப் தி இயர்ல ப்ளே பண்ணிட்டு 8 மேலே செய்திகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: செய்திகள்
3: 2026 அரபு டிஜிட்டல் பொருளாதார குறியீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. துபாயில் சீம்லெஸ் மிடில் ஈஸ்ட் 2026 நிகழ்வு தொடங்கிய நிலையில் இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதிக செயற்திறன் கொண்ட நாடுகளின் முதல் குழுவில் ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தில் உள்ளது. இந்த குழுவில் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. நடுத்தர அளவிலான செயற்திறன் கொண்ட நாடுகளை கொண்ட இரண்டாவது குழுவில் ஜோர்டான், குவைத், மொரோக்கோ, எகிப்து, துனிசியா மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. டிஜிட்டல் அடித்தளங்களை உருவாக்கும் நிலையில் உள்ள நாடுகளை கொண்ட மூன்றாவது குழுவில் லெபனான், மௌரித்தானியா, ஈராக், ஜிபூட்டி, கொமரோஸ், லிபியா, பாலஸ்தீனம், சிரியா, சூடான், சோமாலியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அரபு நாடுகள் முழுவதும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, அரசின் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் இணைய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை இம்முடிவுகள் காட்டுகின்றன. ஈரானின் விமான போக்குவரத்து துறையை முடக்குவதை நோக்கமாக கொண்ட மேலும் கடுமையான அமெரிக்க தடைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. ஈரானின் விமான நிறுவனங்களின் செயற்பாடுகளை முடக்குவோம் என்றும் அவற்றுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமெரிக்கா எச்சரித்திருந்தது. விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட பாதிப்பை முதன்முறையாக ஈரானிய ஊடகங்கள் நேற்று அறிவித்தன. இதன்படி இன்று ஈராக்கின் தலைநகர் பாக்தாத் மற்றும் ஓமனின் தலைநகர் மஸ்கட் ஆகிய நகரங்களுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் பிற வழித்தடங்களுக்கான விமான சேவைகள் பாதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கடந்த திங்கட்கிழமை அறிவித்த புதிய நடவடிக்கைகள் ஏற்கனவே அமலில் உள்ள விமான போக்குவரத்து தடைகளுக்கு மேலதிகமாக கொண்டுவரப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவரும் ராணுவ முயற்சிகள் முட்டுக்கட்டையை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஈரான் அரசை பணிய வைப்பதற்காக பொருளாதார டிடே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ஈரானை அழித்து விடுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று எச்சரித்தார். இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தில் தொடங்கப்படும் முதலீட்டு திட்டங்களுக்கு 21 நாளில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அரசின் சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழகத்தில் தொடங்கப்படும் முதலீட்டு திட்டங்களுக்கு 21 நாளில் அனுமதி வழங்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தமிழக அரசின் சட்டத்துக்கு ஆளுநர் அர்லீக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு வணிக எளிதாக்கல் சட்டம் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்துக்கு ஆளுநர் அர்லீக்கர் ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை பெருக்க தமிழ்நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. இந்த ஆணையத்தின் தலைவராக அரசின் தலைமைச் செயலாளர் செயற்பட உள்ளார். தொழில்கள், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அரசு செயலாளர் உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார். மேலும் அரசு நிர்ணயிக்கும் முறையில் 20 பேருக்கு மிகாமல் உறுப்பினர்களை நியமிக்க இந்த ஆணையம் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த முதலீட்டு திட்டங்களின் செயற்பாடுகளை ஆய்வு செய்யும். குறிப்பாக 200 கோடி அல்லது அதற்கு மேற்பட்ட மூலதன முதலீடு செய்யப்பட்ட திட்டங்கள், 5000 அல்லது அதற்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படும் திட்டங்கள், FTA வர்த்தக ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய முதலீடுகள், இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் தமிழர் வம்சாவளியினரின் முதலீடுகள் ஆகியவை இதில் அடங்குகின்றன.
2: இந்திய செய்திகள்.
3: எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் தனது உறுதிமொழிகளை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நடைமுறையில் செயற்படுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக நம்பகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால்தான் இஸ்லாமாபாத் அளிக்கும் உறுதிமொழிகளை உண்மையாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை சர்வதேச சமூகத்துக்கு ஏற்படும் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் செயற்பாடுகள் மற்றும் அதன் உறுதிமொழிகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை சர்வதேச சமூகம் கவனித்து வருவதாகவும் இந்தியா கூறியுள்ளது. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக பாகிஸ்தான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதுடன், பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அவற்றுக்கு ஆதரவளிப்பதாக கூறப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உண்மையில் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றது என்பதை நிரூபிக்கும் வகையில் கண்கூடாக தெரியும் மற்றும் நம்பகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகும். இந்நிலையில் பாகிஸ்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் அதன் உறுதிமொழிகளின் நம்பகத்தன்மையை மதிப்பிடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தொடரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க வழக்கின் இறுதி தீர்ப்பு நேற்று வெளியானது. இவ்வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த 24 பிரதிவாதிகளில் 15 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியமை, அதற்கு உடந்தையாக இருந்தமை மற்றும் தீவிரவாத பிரச்சார உரைகளை நிகழ்த்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 15 பிரதிவாதிகளில் 5 பேருக்கு தலா 200 ஆண்டுகளும், 5 பிரதிவாதிகளுக்கு தலா 220 ஆண்டுகளும், 4 பிரதிவாதிகளுக்கு தலா 240 ஆண்டுகளும், 1 பிரதிவாதிக்கு 260 ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் போதிய சாட்சியங்கள் இன்மையினால் 9 பேர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களில் 269 பேர் கொல்லப்பட்டதுடன் 500 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவ்வழக்கின் சாட்சி விசாரணை கடந்த ஆகஸ்ட் 24 முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பு நேற்று வெளியானது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 48.1 ஓவரில் 265 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் அணித்தலைவர் ஹாரி புரூக் 67 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற வில் ஜேக்ஸ் 46 ஓட்டங்களை பெற்றார். ஜோ ரூட் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ மற்றும் சச்சிந்து கொலம்பகே ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், தில்ஷான் மதுஷாங்க, துஷ்மந்த் சமீர், துனித் வெல்லாலகி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 266 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை அணி 37 ஓவர்களில் 176 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இலங்கை அணி சார்பில் துனித் வெல்லாலகே அதிகபட்சமாக 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் குசல் மேண்டிஸ் 42 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். இதற்கமைய இங்கிலாந்து அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக இங்கிலாந்தின் வில் ஜேக்ஸ் தேர்வானார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று இலையுதிர் காலம் தொடங்கியது. இன்று முதல் வானம் தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை முதல் 8:30 வரை சில பகுதிகளுக்கு அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று சில பகுதிகளில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகலில் நாட்டின் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளின் சில இடங்களில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. இரவு நேரத்திலும் வியாழக்கிழமை காலை நேரத்திலும் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் ஈரப்பதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக சில பகுதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மூடுபனி அல்லது பனிமூட்டம் உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். கரையோர பகுதிகளில் 37 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 29 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

என்னோட டவுட்டுக்கு ஒருத்தர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், என்ன டவுட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில் வந்து அவரோட ப்ரொஃபைல் நேம் பார்த்தா தலைகீழே திரும்பி இருந்தது. எப்படி இப்படி பண்ணுறீங்கன்னு, அதுக்கு கூகுளில் நீங்கள் அப்சைட் டவுன் டைப் பண்ணி தேடினீங்கன்னா வரும். அதில் உங்களுக்கு என்ன வச்சுக்கணுமோ பேர், அது நீங்கள் டைப் பண்ணும்பொழுது அது தானாகவே அப்சைட் டவுனில் வரும். அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார். அப்படியா? இனிமேல் எனக்கு ட்ரை பண்ண பயமா இருக்கு. ஒரு கியூரியாசிட்டி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல பேர் வந்து அவங்களோட அந்த பயோல பார்த்தா, இப்போ நம்மலாம் வந்து சாதாரணமாக இன்ஸ்டாகிராம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்ட்ல அந்த சைஸில் நம்ம பேர் டைப் பண்ணும்பொழுது அது வரும். சில பேர் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் வைப்பாங்க, வேறு கேரக்டர்ஸ் இருக்கும், சில நமக்கு கீபேடில் அவைலபிளாக இல்லாத இமோஜிஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன் நான். எனிவே அதுக்கு அதுதான் வழி போல இருக்குது. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் இந்தி சாங்கான கட்சி சேர பாட்டு, நம்ம சாய பயங்கர எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிக்க வச்ச பாட்டு, யாருடா இந்த பையன் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச ஒரு பாட்டு, நல்ல ஒரு குரூவியான ஒரு வைப் இருக்கு. So, Kachi Sera and followed by that, Orasada Paattu. Again, இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. விவேக் மர்வன் அவங்களுடைய காம்போவில் நிறைய பாடல்கள் வரல அப்படின்னாலும் அவங்க காம்போவில் வெளியான சில பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்பெஷலி இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நக நக நகர்வதே நடியா அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், கேட்டு பாருங்களேன். தட் ஆல்சோ பி நைஸ். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் விவேக் மர்வனோடது. ஓகே,

0: இந்த ரெண்டு பாட்டும் நான் பிளே பண்றேன். அப்புறம் ஷார்ஜா மக்களே, அல் தாவூன் ஸ்கொயர் உடைய வேலைகள்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? வெளியில வரதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு இன்சைட் தி சிட்டி டிராவல் பண்றவங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த அல் டவுன் ரவுண்ட் அபவுட் பயன்படுத்தி போறவங்களுக்கு, இத்தனை ஆண்டுகளாக ஒரு பெரிய கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஏன்னா ஃபார் இயர்ஸ் வந்து கெட்டிங் த்ரூ அல் டவுன் ரவுண்ட் அபவுட், அதுவும் பீக் அவர்ஸ்லங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் பல ஷார்ஜா ரெசிடென்ட்ஸ்க்கு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல்ல நிறைய பேர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரவுண்ட் அபவுட்ல, எத்தனை நேரம் வந்து சுமார் நீங்க செலவிடுவீங்க அந்த ரவுண்ட் அபவுட்லன்னு கேட்டப்போ, அட்லீஸ்ட் 20 நிமிஷமாவது அங்கே எங்களுக்கு டைம் ஆகும் காலையிலயும் ஈவினிங்லயும் இந்த ரஷ் அவர்ல. ஏன்னா ஒரு ரவுண்ட் அபவுட்டுங்கும் பொழுது 4 டைரக்ஷன்ல இருந்தும் டிராபிக் பில்டப் ஆகும், ஸோ அதை கடந்து போகிறதுக்குள்ள அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இந்த ஐகானிக் ரவுண்ட் அபவுட்டோடைய மறுசீரமைப்பு வேலைகளை வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வேலைகள் வந்து ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஆஸ் பர் தியர் பிளான் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இந்த ரவுண்ட் அபவுட் வந்து இப்போ புது டிசைனில் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இட் இஸ் பிளான் டு பி ஓப்பன் ஆன் November 4th. ஆமாம், ஸோ ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவல் வரப்போகுது இல்லையா. ஸோ ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி எக்ஸ்போ சென்டரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால November 4th எப்படி இது இருக்குங்கிறதையும் அவங்க வந்து ஒரு அழகான ஒரு டிசைனாக வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், பிகாஸ் இந்த அல் டவுன் டனல் அப்படிங்கிறத வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ ரவுண்ட் அபவுட்டாக இருந்தது வந்து டனல் ஆக போகுது. அண்ட் 3 lanes இன் ஈச் டிரெக்ஷன் இருக்கும். அண்ட் அல் டவுன் ஸ்ட்ரீட் வித் அல்நாத் பிரிட்ஜ் அண்ட் துபாயை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ப்ராப்பர் சிக்னலோட கூடின இன்டர்செக்ஷன் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அபவுட் 4200 வியக்கிள்ஸ் பர் ஹவர் இன் ஈச் டிரெக்ஷன் பீக் அவர்ஸில் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இன்டர்செக்ஷன்ஸ் அமைய போகுது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பாருங்கள், பொறுத்தது பொறுத்தாச்சு, November 4th இந்த டனல் ஓப்பன் ஆக போகுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back. 2 part. 2 part.

0: No sé qué hacemos de detener.
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு டூ இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
5: நீ ஒரு கலைஞன்டா,
6: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
4: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு டூ. செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு டூ திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழகம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
7: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது. செப்டம்பர் 25.
4: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
8: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
8: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்.
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தினுடைய விலை என்ன வாயிற்று பாத்தீங்களா? கோல்ட் ஏதாவது வாங்கினீங்களா ரீசெண்டா? கோல்ட் ரேட் எல்லாம் பாத்தீங்களா? நான் பார்க்கல. தங்கத்தோட விலை பார்த்தோன்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 522 திரும்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 483 திரும்ஸ் 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு. ஸோ இதே ரேஞ்சில் தான் வந்து போயிட்டே இருக்கு. பெருசாக வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனிவே அதுதான். அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் நம்ம இந்த டூம் ஸ்க்ரோலிங் எல்லாம் பண்ணுவோம்ல, டூம் ஸ்க்ரோல் அப்படின்னா அப்படி நேரம் போகிறதே தெரியாமல் யூனோ எதுவுமே வந்து நம்ம பார்க்காம சுற்றி நடக்கிறது எதையும் கவனிக்காமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ரீலுக்கு மேலே ரீல் ரீலுக்கு மேலே ரீல் பார்த்துட்டே இருப்போம் தெரியுமா? அதுதான் வந்து நம்ம டூம் ஸ்க்ரோல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன் நான். எனக்கு ஆக்சுவலி ஒரு காலத்தில் ஒரு ஹாபியாகவே இருந்தது நம்மளோட இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, அதுவும் இந்த கூகுள் ஏர்த் இருக்குல்ல, நம்ம கூகுள் ஏர்த்தில் வந்து அட்ரஸ் எல்லாம் போட்டு நம்ம போய் பார்க்கறது. ஒரு தடவை வந்து யூல் நாட் பிலீவ் இதை நான் பண்ணேன். எல்லா ரூட்டுமே வந்து அப்டேட்டடாக இருக்குமானா தெரியாது, இருக்காது மோஸ்ட்லி. நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ரொம்ப போர் அடிச்சது, உட்காந்துட்டு டெஸ்க்டாப்பில் தான் வந்து இட் ஒர்க்ஸ் பெட்டர். ஓகே, ஃபோனை விட டெஸ்க்டாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபோன்லேயும் வரும். நான் என்ன பண்ணேன், திடீர்னு வந்து கோயம்புத்தூர் போட்டேன். கோயம்புத்தூர் போட்டோடனே கூகுள் ஏர்த்தில் வந்து எப்படி வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணோடனே கோயம்புத்தூர் டவுன் ஹால் வந்தது. அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு த்ரில் ஆகிடுச்சு. சரி, டவுன் ஹால் சைடில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருந்தப்போ ஒர்க் பண்ண ஆஃபீஸ் இருந்தது. டவுன் ஹால்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வழி ஞாபகம் இருக்கா பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ரோட்லேருந்து யூல் நாட் பிலீவ் நான் வந்து கூகுள் ஏர்த் வந்து எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுவோம் தெரியும்ல, இப்படி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ரோடு ரோடு வழியாக போய் போய் போய் போய் யூ வில் நாட் பிலீவ் ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. என் வீடு பார்த்தேன் நான், என்னோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறேன். அப்போ தான் வந்து ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் டெக்னாலஜி, யூனோ. அப்பா இவ்வளோ நல்ல ஒரு ஃபீச்சர் இல்லை, நம்ம வீட்டுக்கு நேரில் போக முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த கூகுள் ஏர்த் வழியாக போக முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரொம்ப அப்படி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் வந்து ஒரு அக்கௌண்ட் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம துபாயில், சரியா, துபாயில் வந்து சம் ஒன் ஆஃப்டர்நூன் இன் 2015 இன் கராமா, ஒன் ஆஃப்டர்நூன் இன் 2015 இன் மன்கூல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த மேப் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அதுவும் வந்து எனக்கு பயங்கர நொஸ்டாலஜிக்காக ஹிட் ஆச்சு. ஆமாம், இங்கே வந்து இப்போது அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 12 இயர்ஸ் ஆகிடும் துபாய்க்கு நான் வந்து. ஸோ அப்போ அந்த 2015 சமயத்தில் இருந்த அந்த துபாய், அங்கே இருந்த சில கடைகள், குட்டி குட்டி ஜாயின்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருந்தது. அண்ட் அதுலேயும் வந்து நம்ம பார்த்தோன்னா ஐ குட் சி லாம்சி பிளாசா. ஸோ லாம்சி பிளாசா வந்து எவ்வளோ ஒரு நொஸ்டாலஜிக்கான பிளேஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் லாம்சி பிளாசா வந்து சில காரணங்களால் மூடப்பட்டிருந்தது. அண்ட் இப்போது அது வந்து ரெனோவேட் பண்ணிட்டு புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. விரைவில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி தேர். நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண அந்த இடத்துல அஃப்கோர்ஸ் அந்த பழமை இல்லாமல் இப்போது புதுசாக இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரோட ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸாக த பிளாசா அப்படிங்கிற பேரில் வரப்போகுது. அதனால் லாம்சி பிளாசா இஸ் பிகமிங் த பிளாசா அண்ட் விரைவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இருந்தாலும் வந்து இல்லை, ஒரு சில இடங்களில் நமக்கு கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த நொஸ்டாலஜியாக நம்ம மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து நம்ம அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு ஆசை போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கூகுள் மேப்ஸில் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். எனிவே அடுத்ததாக வந்து அகேன் இன்னொரு சாய் அபியங்கர் பாட்டு, ஆசை கூட பாட்டு. ஆமாம், சாய் அபியங்கர் அண்ட் சாய் ஸ்மிருதி ரெண்டு பேரும் வந்து லைக் வி ஆல் நோ சிப்ளிங்ஸ், நம்ம டிப்பு அண்ட் ஹரிணி கப்பலோடைய சன் அண்ட் டாட்டர். ஸோ அவங்க சேர்ந்து பாடின பாட்டு தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலேருந்து வெட்டிங் சாங்னு வரிசையாக நல்ல நல்ல பாட்டு எல்லாம் உங்களுக்காக வருது. ஒன்லி ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM. மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
1: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
6: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
7: நீ ஃபைல் செய்சாவா?
6: போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
5: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
8: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
9: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அடிங்க
8: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 8:55 on the clock. ஒரு quick reminder, இன்னைக்கு நம்ம புதன்கிழமையில இருக்கோம் இல்லையா. இந்த வீக்கெண்ட் ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட் இங்க நம்ம துபாயில நடக்க இருக்கு. எஸ் இட் இஸ் ஹேப்பனிங். அகம் லைவ் இன் துபாய் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அகம் பேண்ட், லைக் வி ஆல் நோ, வண்டர்ஃபுல்லான ஒரு பேண்ட். அவங்க கர்நாடிக் மியூஷன், ஐ மீன் கர்நாடிக் மியூசிக் பிளஸ் ஃபியூஷன் மெட்டல் மியூசிக் சேர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பேண்ட். அண்ட் அவங்க இங்க நமக்காக லைவா பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க. ஆல்ரெடி சில பேருக்கு பாசஸ் எல்லாம் வந்து நாங்க கொடுத்துட்டோம் சரியா. சோ இன்னும் பாசஸ் எல்லாம் வின் பண்ணோம் அப்படின்னு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஐ திங்க் ஐ மே ஹாவ் அ கப்பிள் பாஸ் சரியா சொல்றேன் உங்களுக்கு நானு. இல்ல உங்களால பொறுக்க முடியலன்னா நீங்க டக்குனு போயிட்டு platinumlist.ae போய் உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப குவிக்கா செல் அவுட் ஆயிட்டு இருக்கு. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல தான் நடக்க இருக்கு அகம் பேண்டோட இந்த கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் இன் துபாய். யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் ஒன்.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: Oh my God.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் 1.73 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, குடிநீர் வடிகால் வாரியம், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகங்கள் என 36 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனைகளில் கணக்கில் வராத 1.73 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
3: உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் 12 மாநிலங்களவை இடங்களுக்கு எதிர்வரும் அக்டோபர் 16 தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தராகண்ட் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள நரேஷ் பன்சாலின் பதவிக்காலமும் முடிவடைய உள்ளது. இதனையடுத்து உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் விரைவில் காலியாக உள்ள 11 இடங்களுக்கு அக்டோபர் 16 தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: தந்தி பரிமாற்றங்கள் மூலம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு சுமார் 24.8 பில்லியன் ரூபாய்க்கு இணையான வெளிநாட்டு நாணயங்களை மாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் கொட்டிக்காவத்தையில் ஒருவரை கைது செய்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி இந்த நிதி பரிமாற்றங்கள் 2024 டிசம்பர் முதல் 2025 நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் நடந்துள்ளன. இலங்கைக்கு எவ்வித பொருட்களும் இறக்குமதி செய்யப்படாமல் இந்நிதி வெளிநாட்டு கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இப்பரிமாற்றங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சூழ்நிலைகள் குறித்து FCID மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றது. கல்பாவில் பசுமையான மலைகளால் சூழப்பட்டு அருவிகள் மற்றும் நடைபாதைகளுடன் உருவாக்கப்பட உள்ள புதிய ஏரி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஷார்ஜா ஆட்சியாளரும் உச்ச கவுன்சில் உறுப்பினருமான மெய்துகு ஷேக் சுல்தான் பின் முகமது அல் கசீமி அல் ஃபிரேஷ் லேக் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். மொத்தம் 51,200 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த ஏரி திட்டம் உருவாக்கப்பட உள்ளது. இதில் அதிகபட்சமாக 2.8 கோடி கேலன் தண்ணீரை சேமித்து வைக்கும் வகையில் ஏரி அமைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்காவிட்டால் அந்நாட்டை அழித்து விடுவோம் என்று எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்துக்கிடையே நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்ததாக செய்தியாளர்களிடம் டிரம்ப் கூறினார். அவர்கள் மிகவும் நல்ல சந்திப்பை நடத்தினர், அது மிகவும் பயனுள்ள சந்திப்பாக இருந்தது என்று டிரம்ப் தெரிவித்தார். மேலும் இருதரப்பினருக்கும் இடையே மிக விரைவில் மற்றொரு சந்திப்பு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான T20 சர்வதேச தொடரில் இருந்து நியூசிலாந்து வீரர் ரிச்சின் ரவீந்திரா விலகியுள்ளார். கடந்த வாரம் விளம்பர படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட தோள்பட்டை உபாதை காரணமாக அவர் தொடரில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வலது தோள்பட்டையில் ஏற்பட்ட உபாதையில் இருந்து முழுமையாக குணமடைந்த ரிச்சின் ரவீந்திராவுக்கு சுமார் 6 வாரங்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் நவம்பர் 4 தொடங்கும் ஒருநாள் போட்டித் தொடரில் அவர் விளையாடும் வகையில் உடற்தகுதி பெறுவார் என்று நம்பப்படுகின்றது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான T20 தொடர் எதிர்வரும் அக்டோபர் 22 கிரைஸ்ட் சர்ச்சில் தொடங்குகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

குட் மார்னிங், வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்ச ஆர் தெரியாத சில பேரெல்லாம் கூட வந்து இது வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் செய்திய, யூனோ, இந்த ஒரு இவெண்ட் அப்டேட்டை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு பேர் வந்து பகிர்ந்திருக்காங்க. Like you all know, எனக்கு வந்து கேர்லி ஹேர், சுருட்ட முடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், தெரியாத சில பேர்லாம் வந்து எனக்கு இந்த ஒரு கேர்லி ஹேர் ஃபெஸ்டிவல் பற்றின அப்டேட்டை இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆமாம். ஸோ துபாயில் வந்து முதல் முறையாக துபாய் கேர்ள் ஃபெஸ்டிவல் 2026 அப்படின்னு முழுக்க முழுக்க கேர்லி ஹேர் வச்சிருக்கிறவங்களுக்காகவே ஒரு அழகான ஒரு தீமில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் வென் ஐ சா தட். அண்ட் கேர்லி ஹேர் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை வச்சு பார்க்கும்பொழுது, என்டயர் குளோபல் பாப்புலேஷன்ல வச்சு பார்த்தா, ஒன்லி 11-15% ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து சுருட்ட முடியிருக்கான். ஸோ அப்போ வந்து நினைச்சு பார்க்கலாம், நம்ம எல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இந்த ஃபேக்ட்டையும் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா, பொதுவாக ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு கேர்லி ஹேர் வேணுவே நல்லா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேர்லி ஹேரை இப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணும். அண்ட் ஐம் ஷோர் லைக் எவ்ரி கேர்லி ஹேர்ட் பர்சன் வுட் அக்ரி, நாட் ஜஸ்ட் விமன், இப்போ ஆண்களும் வந்து நிறைய பேர் அவங்களோட கேர்லி ஹேர் வந்து எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த சுருட்டு முடி அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு டைப் ஆஃப் ஹேர். அண்ட் அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் பல வருஷங்களுக்கு இந்த மாதிரி கேர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஸ்டெப்ஸ், இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணா தலைமுடி வந்து அழகாக கேர்லியா இருக்கும், அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தினா கேர்லி ஹேர் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு பல வருஷம் நமக்கு தெரியாமலே இருந்தது. ஏன்னா எல்லாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது ஒரு ஒரு ஒருத்தருக்கு தலைமுடி இருக்குதுன்னா அது ஸ்ட்ரெயிட் அண்ட் சில்கி அண்ட் சாஃப்டாக இருந்ததுனா தான் வந்து அது அழகாக இருக்குங்கிற மாதிரியே வந்து சொல்லி பழக்கியிருக்காங்க. அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஐ வுட் சே லைக் ஒரு இவ்வளோ அவேர்னஸ் கேர்லி ஹேர் பற்றி ஒரு 5-7 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து தான் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் இல்லை. ஏன்னா பல பேருக்கு இப்போ இன்க்ளூடிங் மீ, எனக்கு வந்து இவ்வளோ அழகான கேர்ல் பேட்டர்ன்னு எனக்கு என்னுடைய யூனோ டீன்ஸில் ஏர்லி 20s எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கேர்லியாக ஃபெஸ்டிவல் கேர்லி ஹேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க போகிறாங்க, அண்ட் லைவ் ஸ்டைலிங் செஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது, அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் வேற இப்போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன ஏதுன்னு பாருங்க. பட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இதுதான் வந்து யூஏனுடைய ஃபர்ஸ்ட் எவர் கம்யூனிட்டி லெட் கேர்லி ஹேர் ஃபெஸ்டிவலாக இருக்க போகுது.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. Commercial break.
0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
8: Bye. அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 2026ல என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இங்கே நம்ம யூஏல நடந்திருக்கு ஆன் த ஹோல் இல்லை, அண்ட் இட் இஸ் அ மைல் ஸ்டோன் இயர். நம்ம யூஏயோட நேஷனல் ரயில் நெட்ஒர்க்கான எத்தியாத் ரயில் லான்ச் ஆச்சு. இப்போ அதோட அடுத்த ஃபேஸ் துபாய் ஸ்டேஷன் ஓப்பன் ஆக போகுது செப்டம்பர் 30ஆம் தேதி. அண்ட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நிறைய ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமும் நமக்காக பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அதில் இப்போ ரீசெண்டாக நமக்காக ஓப்பன் ஆன ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஊத் மெஹ்தா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஆமாம், ஊத் மெஹ்தா, ஜதவ், முஹரேர் அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் வந்து வெல் கனெக்டடாக இப்போ இருக்கு. அண்ட் வெல் கனெக்டட் அப்படிங்கிறத விட கனெக்டிவிட்டி வாஸ் ஆல்வேஸ் தேர். இருந்தாலும் இப்போ வளர்ந்து வரக்கூடிய பாப்புலேஷன் அண்ட் வாகன எண்ணிக்கைகள் எல்லாம் வந்து அகாமடேட் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ ஊத் மெஹ்தா அல்ல சேல் ஸ்ட்ரீட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணி முடிச்சு இப்போ நம்ம ஜாலியாக அந்த பிரிட்ஜ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ கியாட்டிக்காக இருந்ததுல ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வரைக்கும். ஸோ அந்த டைமில் எப்படா இது ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, பயன்பாட்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் ட்ராவல் டைம் எவ்வளோ கட்டாக இருக்குல்ல, நான் அந்த புது பிரிட்ஜஸ் எல்லாம் பயன்படுத்தலை. நான் மெயின் நம்ம ஊத் மெஹ்தா ரோடு தான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். ஸோ அந்த பிரிட்ஜஸ் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், 20 மினிட்ஸாக இருந்த ஒரு ஜேர்னி வந்து இப்போ 5 நிமிஷமாக கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஊத் மெஹ்தா சைடில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடித்தமான நம்ம ஃபேவரட்டான லாம்சி பிளாசா. இது வந்து எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறது, எத்தனை தடவை இது உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் சந்தோஷப்படுறது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ மை பர்சனல் கனெக்ஷன் வித் லாம்சி பிளாசா. ஸோ லாம்சி பிளாசா வந்து நடுவில் சில காரணங்களாகல க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது. அண்ட் இப்போது அதே இடத்துல நம்மளோட ஃபேவரட் ஐகானிக் இடத்துல லாம்சி பிளாசா இப்போது ஒரு புது வடிவத்தில் த பிளாசா அப்படிங்கிற பேரில் ஒரு புது ஐடென்டிட்டியோட ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸோட நமக்காக வரப்போகுது, விரைவில் வரப்போகுது. அண்ட் இந்த வருஷமே வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். அதனால் அகெயின் 2026ல நடந்த பெரிய பெரிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்க போகுது. அண்ட் ஐ ஜஸ்ட் கேன் நாட் வெயிட்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: சும்மா கீழி. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
5: 311ல இந்த ப்ரொடக்ஷன் சிட்டி சைடில் நம்ம பார்த்தோம்னா மேசம் ஃபர்ஸ்டில் ஒரு கிராஷன் ஆகியிருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் அந்த பக்கம் போகக்கூடிய டைரெக்ஷனில், டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி போகக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தா ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கேயே இப்படி அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு, அதனால தான் அங்கேயே கன்ஜெஷன். சரியா? அண்ட் தென் 311ல வழக்கம் போல் டிராஃபிக் S112ல டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கு. பேரூர் ஸ்ட்ரீட்ல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு, E11ல டிராபிக் இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் அன்யூஷுவல் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 311ல இந்த ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு துபாய் ப்ரொடக்ஷன் சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்ஜெஷன் மட்டும்தான் இப்போதைக்கு. அன்யூஷுவல் டிராபிக், சோ டிரைவ் சேஃப்.
4: டிராபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
6: இது தி மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
4: Chillax song of the hour.
7: Chillax song of the hour.
0: Brought to you by
2: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ் மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: டெக்னாலஜி வந்து வரமா சாபமா அப்படிங்கிற மாதிரி பல சமயங்களில் தோன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படும் இல்லையா. அப்படி ஒன்று தான் வந்து இப்போ என் கண்ணில் பட்டுச்சு. ஐ எம் ஷுர் நீங்களும் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படல அப்படின்னா ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 9:54 வந்து கிளாக் மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னது அது அப்படி ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னா டூத் ப்ரஷ். ஓகே, டூத் ப்ரஷ்ஷுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம்? சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய டூத் ப்ரஷ் யூனோ, இந்த டூத் ப்ரஷோடைய எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வெறும் விரல்களில் வந்து இந்த கரியோ இல்லை மண்ணியோ வச்சு அந்த காலத்தில் பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது வந்து வேப்பங்குச்சியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் குச்சியெல்லாம் இருக்கும்ல, இந்த பல் துலகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மூலிகை குச்சிகள்லாம் அதெல்லாம் வச்சு பல் துலகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து டூத் ப்ரஷ் வந்தது, சாதாரண ப்ரஷ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்தது. அதுக்கப்புறம் அப்பப்போ டென்டிஸ்ட்கிட்ட போய் நம்ம பல்லெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம். அதோடு சேர்த்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்ட் ஒன்று. ஓகே, இந்த பிராண்ட் வந்து they well known for their vacuum cleaners. Okay, so not just vacuum cleaners, வேற ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களே. அவங்க கிட்ட ஹவுஸ்ஹோல்டுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்க புதுசா ஒரு டூத் ப்ரஷ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போன மாசம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவில் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி ஒரு டெக் இன்ஃபுளுசர் அதோடைய ரிவ்யூ போட்டிருக்காரு. அதை பார்த்தோன்னே தான் வந்து ஆடி போயிட்டேன். டூத் ப்ரஷோட வேலை என்ன தெரியுமா? 50,000 ரூபாய். ஆமாம், 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு டூத் ப்ரஷ் வாங்குவீங்களா? அப்படி என்ன இருக்கு அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேமரா ஜெட் அப்படிங்கிறது தான் அதோடைய பெயர். சரியா, ஸோ டூத் ப்ரஷ்க்குள்ளே ஒரு கேமரா இருக்கான். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. காலையில பிரஷ் பண்றதுங்கிறது எவ்வளவு அவசரமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, அந்த நேரத்துல இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிவைஸ் நம்ம பயன்படுத்துவோமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் பயன்படுத்துவாங்களா இருக்கும், ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? பண்ணிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூத் ப்ரஷ் வந்து கையில பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பெருசா இருக்கு, ஹெவியா இருக்கு, ரெகுலர் எலக்ட்ரானிக் ப்ரஷோட பெருசா இருக்கு. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ப்ரஷிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பயன்படுத்துறவங்க எல்லாம் சொல்றாங்க. அண்ட் அந்த ப்ரஷ் ஹெட் இருக்குல்ல, அந்த பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹெட் வந்து கிட்டத்தட்ட 1,000 times per second வந்து அது ஆசிலேட் ஆகுமா. அண்ட் அதில் வந்து பில்டின் ப்ரெஷர் சென்சர் வேற இருக்கான். இதில் இருக்கிற மெயின் ஃபீச்சராக வந்து பார்க்கப்படுறதே இந்த கேமரா தான். சரியா, ஸோ நம்ம பல் துளக்கும் பொழுது ரியல் மேக்ரோ கேமரா அந்த ப்ரஷ் ஹெட்டுக்கு கீழே இருக்கு, அலாங் வித் அ லைட். ஸோ தட் நம்ம பல் தேய்க்கும் பொழுது கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு, இதுக்கு ஒரு ஆப் வேற இருக்கு, அந்த ஆப் வழியாக லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கலாம் நம்ம பல்லுக்குள்ள இந்த டூத் ப்ரஷ் வந்து எப்படி வேலை பண்ணுது, ஏதாவது துகள்கள்லாம் மிச்சம் இருக்கா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்கா, கிளீன் ஆச்சா, என்ன ஏது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அந்த ப்ரஷ்க்குள்ளேயே வந்து நம்ம தண்ணி, மவுத் வாஷ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாமா. அண்ட் ப்ரஷிங், ஃப்ளாசிங், ரின்சிங் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா, இந்த டூத் ப்ரஷ் நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மவுத் வாஷோ இல்லை டூத் பேஸ்டோலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த பிராண்ட் கொடுக்கக்கூடிய மவுத் வாஷ் அண்ட் டூத் பேஸ்ட் இதை தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, அந்த டூத் பேஸ்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் நாட் ராங் ஒரு 1,200 rupees இருக்கு. And the brush head, of course, bristles வந்து சில நாட்கள்ல ஒரு மாதிரி வேர் அவுட் ஆயிரும் இல்லையா. சோ அந்த பிரஷ் ஹெட் வந்து நீங்க மாத்தணும்னா அந்த ஹெட் வந்து திருப்பி வந்து 3,000 rupees கொடுத்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணுமா. ஆக இத்தனை செலவோடு இருக்கக்கூடிய இந்த டூத் பிரஷை தைரியமா லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்ல. அதுவும் வந்து நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது தீர்மானத்தில் திருத்தத்தை எதிர்த்து அதிமுக தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் திருத்தத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. டெல்லியின் தற்போதைய வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவோ அல்லது தங்களது வாக்காளர் தகுதியை நிரூபிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவோ தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான தரவுகளின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் தங்களது தகுதியை நிரூபிக்குமாறு நோட்டீஸ் பெற்றுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை கணிசமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கமறியல் நீட்டிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான HH ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பங்கேற்றார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் 81ஆவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது. அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்.
1: உலகச் செய்திகள்.
2: பிலிப்பீன்ஸ் துணை ஜனாதிபதி சாரா டூட்டர்டே மீதான பதவி நீக்க விசாரணையின் 12ஆவது வாரம் நிறைவடைந்தது. விசாரணையின் போது சாரா டூட்டர்டே மற்றும் அவரது கணவர் மனாசே ஸ்கார்பியோ ஆகியோருக்கு சொந்தமானதாக கூறப்படும் வங்கிக் கணக்குகள் வழியாக பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படும் பெருமளவிலான பணத்தின் மூல ஆதாரங்கள் குறித்து முக்கியமாக விசாரிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆசிய விளையாட்டு விழாவில் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைத்தன. ஆடவர் அணியில் அனந்த்ஜீத் சிங் நருக்கா, மைராஜ் கான் மற்றும் பௌதீக் சிங் கில் ஆகியோர் இணைந்து வெண்கல பதக்கத்தை வென்றனர். மேலும் அனந்த்ஜீத் சிங் நருக்கா தனிநபர் ஸ்கீட் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். பெண்கள் ஸ்கீட் அணியும் வெண்கல பதக்கத்தை வென்றது. மகேஸ்வரி சௌஹான், ரைசா தில்லான் மற்றும் பரீனா ஸ்தலிவால் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி இந்த வெற்றியை பதிவு செய்தது. இதனிடையே ஆடவர் சாப்ட் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டியில் ஜெய் மீனா வெண்கல பதக்கம் வென்றார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று முதல் இலையுதிர் காலம் தொடங்கியது. இன்று முதல் நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகலில் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களின் சில இடங்களில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகி மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைரில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெள்ளிப்பதக்கம் கிடைச்சிருக்கு. வலுதூக்குதல்ல வந்து 198 கிலோ எடையை தூக்கி வெள்ளி வென்று கொடுத்திருக்காங்க இந்தியாவினுடைய வீராங்கனை மீராபாய் சானு. சோ ஆசிய விளையாட்டு ஏசியன் கேம்ஸ்ல வந்து இந்தியாவுக்கு இதன் மூலமாக இன்னும் ஒரு வெள்ளிப்பதக்கம் அக்கவுண்ட்ல போய் சேர்ந்திருக்கு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கிரீடம்ல இருந்து விழியில் உன் விழியில் பாட்டு, அதுக்கப்புறம் திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல இருந்து இன்னும் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அதுவும் வந்து விழின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாட்டு, விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ஸோ ரெண்டு பாட்டையும் கேளுங்க. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம யூஏனுடைய ஃப்ளைட் அப்டேட்ஸ் என்னவாக இருக்கு, ஏன்னா இன்னும் இந்த ரீஜன்ல கொஞ்சம் டென்ஷனான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில ரூட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் சஸ்பெண்டட் ஆக இருக்கு. அண்ட் இன்னித்து அப்டேட் என்னது? ஒரு சில இடங்களுக்கு போகக்கூடிய ஃபிளைட்ஸ் லைக் எமிரேட்ஸ் ஃபிளைட் EK902 ஃப்ரம் அம்மான் வந்து கேன்சல் ஆகி இருக்கு. துபாய்க்கு வந்திருக்க வேண்டிய ஃபிளைட் இது. அண்ட் தென் ஃபிளை துபாய் ஃபிளைட் டு அண்ட் ஃப்ரம் ஆபாவும் வந்து கேன்சல் ஆகி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவைத்துக்கு போகக்கூடிய ஒரு ஃபிளைட்டும் கேன்சல் ஆகி இருக்கு. அண்ட் கென்யா ஏர்வேஸ்னுடைய ஒரு ஃபிளைட்டும் வந்து கேன்சல் ஆகி இருந்தது. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளைட்ஸ் டு அண்ட் ஃப்ரம் ஆர் லைக் துபாய் த்ரூ போகக்கூடிய ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆகி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அபுதாபி அண்ட் ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் ஏர் அரேபியா ஃபிளைட் ஃப்ரம் ஷார்ஜா டு கசிம், அதுக்கப்புறம் டு தோஹா, பாரேன், குவேத் இதெல்லாம் வந்து கேன்சல் ஆகியிருக்கு. அண்ட் தென் அபுதாபி பவுண்ட் ஃபிளைட் ஒன்று ஃப்ரம் லாகூரும் வந்து கேன்சல் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அரைவல்ஸ் டு துபாய்னு பார்த்தோம்னா ஒரு சில ஃபிளைட்ஸ் அகேன் டிலே ஆகியிருக்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. லண்டன் ஹித்ரோலேருந்து வரக்கூடிய ஃபிளைட் ஒன்று டிலே ஆகியிருக்கு, கேரோலேருந்து வரக்கூடிய ஃபிளைட், அண்ட் தென் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து வரக்கூடிய ஃபிளைட் அண்ட் தென் நியூ டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபிளைட்னு சொல்லி இந்த மாதிரி சில ஃபிளைட்ஸ் எல்லாம் இதர் கேன்சல் ஆகியிருக்கு, இல்லைனா ரீஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கு ஆர் டிலேடாக வரவிருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
7: We'll be back after a short commercial break.
8: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
9: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
8: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
8: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
7: செழித்தையும் தமிழே ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 10:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். போன வாரம் இத்தனை நேரம்லாம் வந்து எவ்வளவு ஒரு அல்லோலகலோல பட்டுட்டு இருந்தது இல்லையா, என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர்ஸ் தான். ஆமா, ஸோ அஹெட் ஆஃப் தியர் யூனோ இன் ஸ்டோர் லான்ச் ப்ரீ புக் பண்ணியிருந்தவங்க எல்லாரும் கியூலெல்லாம் நின்னாங்க. சில பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் கூட வந்து நம்ம படிச்சிருப்போம். இல்லை நைட்டிலிருந்தே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கிங்ல இருந்து நான் கிளம்பவே இல்லை, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா அவர்ஸ் வந்து மால் பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணினாலும் பரவாயில்ல, ஏர்லியா வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஃபோனெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம். சில பேர் வந்து 30 ஃபோனெல்லாம் கூட வந்து ஒட்டுக்க வாங்கிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியம் அப்படிங்கிறத விட வி நோ தட் பீப்புள் டூ, பட் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த காரணம் வந்து வெவ்வேறையாக இருக்கலாம். அதில் பொதுவாக வந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, சைக்கலாஜிக்கலியும் நிறையா பேருக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், நான் வந்து முதல்ல வந்து வாங்கிடணும், ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண உடனே என் கையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஹை இருக்குல்ல, அதை ஃபீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் வந்து வேறு ஏதோ கருவேப்பிலை கொத்தவள்ளி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாப்புலரான ஒரு டெலிவரி சைட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி 15 நிமிஷத்தில் தோசை மாவு கருவேப்பிலை கொத்தமல்லி வாட் எவர் நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ அதோட சேர்த்து இந்த ஐஃபோன் 18 Pro Pro Max உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றோங்கிற மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று வந்தது. அதை பார்த்தோன்னே தான் தோணுச்சு, லெஸ் தென் 24 hours அது வந்து ஃபிசல் அவுட் ஆகிடுச்சா, அதுக்குள்ளே அதுக்கான அந்த டிமாண்ட் போயிடுச்சா, வாட் இஸ் திஸ், அதுக்கு பொறுத்திருந்து இப்படி வாங்கியிருக்கலாமே, பெட்டில் படுத்துக்கிட்டே ஆர்டர் பண்ணிட்டு கதவு திறந்தோடனே ஃபோனை வாங்கியிருக்கலாமேங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் இந்த லான்ச் ரிச்சுவல் அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு ஹையை கொடுக்குது, யூனோ. அண்ட் நிறைய பேர் வந்து அதுக்கு அவங்களுடைய ரீசன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ரொம்ப கன்வீனியண்ட்டாக வீட்டில் உட்காந்துட்டு 15 நிமிஷத்தில் ஹோம் டெலிவரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோமோ, அவங்க வந்து தே ஆர் ஓகே டு கோ தேட் எக்ஸ்ட்ரா மைல், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து போகிறதுக்காக அவங்க தயாராக இருக்காங்க. அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு ஆர்டிக்கலில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு வருஷமும் இந்த ஐஃபோன் லான்ச் ஆகக்கூடிய அன்னைக்கு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சேர்ந்து போய் வாங்குறது ஒரு ஃபேமிலி ரிச்சுவலாக எங்களுக்கு பழகிடுச்சு. நீ எப்படி நம்ம ஃபேமிலிஸ்லாம் வந்து வெவ்வேறு ரிச்சுவல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம்
1: கிடையாது.
0: அப்பவும் வந்து ஒரு ஃபேமிலி ரிச்சுவலாக நாங்கள் போய் வாங்க போகிறோங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிஹேவியரை பற்றி இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் மார்க்கெட்டிங், ஒரு பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி பிராண்டுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறவங்களுக்கு அவங்க கட்டாயமாக இந்த லான்ச் ரிச்சுவலில் ஒரு பார்ட்டாக இல்லைன்னா ஒரு ஃபோமோ மாதிரி ஆகிடும். அண்ட் இது வந்து விசிபிளி அந்த பிராண்டுக்கு அவங்க காட்டக்கூடிய ஒரு நன்றி ஆர் ஒரு விஷுவல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐ மீன் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிவோஷன் டு த பிராண்ட் ஆக இருக்குங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பீங் த ஃபர்ஸ்ட் அமங் ஐ மீன் த ஃபியூ டு ஓன் இந்த ஒரு புது லான்ச் ப்ராடக்ட் வந்து ஓன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் வேல்யூ வந்து வேற லெவலாக இருக்கும். இதுதான் வந்து இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக அமையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இப்படி தான், மற்றவங்க கையில் இருக்கிறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று, ஆப்பிள் வந்து இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு வருஷமும் ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இன் ரீசென்ட் இயர்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு புது சீரீஸ் ஆஃப் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஹீரோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர டிஸ்டிங்கான ஒரு கலர் வந்து லான்ச் பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து இட் வாஸ் தட் ஆரஞ்ச் கலர், இந்த வருஷம் வந்து இட் இஸ் த பர்கண்டி. ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு ஹீரோ கலராக லான்ச் பண்ணுறது என்னென்னா, கேர்ஃபுல்லி பார்த்து மற்ற இந்த ஏன்னோ அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு கலராக என்ன எதுங்கிறத பார்த்து ரிசர்ச் பண்ணி, இந்த கலர் ஃபோன் இருக்கா, பர்கண்டி ஐஃபோன் இருக்கா இவங்க கையில், அப்போ கண்டிப்பாக இது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஃபோன், ஓ அந்த ஃபோனே வாங்கிட்டாங்களா, அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டாங்களான்னு டக்கு டக்கு டக்குனு நம்ம பிரெயின் வந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும்ல, ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும், சொசைட்டியில் என்ன வேலை பண்ணுவாங்க ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக, அதை ஃபீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு புது லான்ச் போன் வாங்கறதுக்கு முன்னாடி. எனிவே, காக்கி சட்டை படத்துல இருந்து அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 படத்துல இருந்து எல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன் ஆன் மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: சூடா ஒரு பாட்டு
1: incoming
2: சுட சுட புத்தம் புது பாட்டு
3: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: 89.4 தமிழ் FM.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: எனக்கு சக்கரை வியாதி.
4: சுகரா? இது எத்தனை நாளா?
3: ரத்தக்கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
2: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: யூஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் பிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன், RERA and DTCP approved plots, 80% bank loan assistant oda kadacha, okay va. PropShell oda 19th anniversary special offer da idu. Indha weekend Dubai la event irukku, vaanga pola.
2: 27 September Sunday, IDS building opposite to Burj Man Dubai la PropShell team 9 AM to 9 PM varaiku meet pannunga.
5: Plots nale PropShell da ne. For appointments call 056 415 4242.
7: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
10: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. For appointments call 0564154242.

0: 10:50 மெரிசல் மார்னிங்ல இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான நேரம் ஆகி விட்டது. அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டிராபிக் அப்டேட், கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க டிராபிக் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து சொல்லிட்டு போயிடுறேன். ரெண்டாவது கடமையும் இருக்கு எனக்கு, உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய பாட்டை பிளே பண்றது. 800-8940 நீங்க கால் பண்ணுங்க, அதுக்குள்ள டக்குன்னு எங்க டிராபிக் இருக்குங்கிறத பாத்துடலாமா.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: அன்யூஷுவல் டிராஃபிக் எங்கேயாவது இருக்கா? அன்யூஷுவல் டிராஃபிக் எதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, 311 அந்த ப்ரொடக்ஷன் சிட்டி கிட்ட ஒரு கிராஷ்னால கொஞ்சம் கன்ஜஷன் ஏற்பட்டிருக்கு, நான் அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அதை தவிர்த்து வேற எதுவும் அன்யூஷுவலாக இல்லை, வழக்கம் போல் இருக்கிற டிராஃபிக் ஆன் ஆல் மேஜர் ரோட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அங்கே எங்கேயாவது ஸ்டக் ஆகிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். பட் அதை தாண்டி வேற எதுவும் இங்கே எனக்கு மேப்பில் தென்படலை. ஸோ ஜாலியாக டிரைவ்
1: பண்ணுங்க. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: தேசிய விருதுகள் வழங்கும் விழா நடந்திருக்கு இல்லையா? ஆக்டர் தனுஷ் அவருக்கு நேஷனல் அவார்ட், அண்ட் தென் ஜிவி பிரகாஷ்குமார் அவருக்கான நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்து அவங்க அவருக்கு வந்து கேப்டன் மில்லர் படத்துக்காக அவார்ட் கொடுத்துருக்காங்க தனுஷ் அவர்களுக்கு. அண்ட் தென் ராயன் படத்துக்காகவும் பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவருக்கும் வந்து விருதெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி அதுதான் பார்க்க முடியுது டெலிவிஷனில். அண்ட் எஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாட்டும் நான் ப்ளே பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். 800-8940 ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்கு. ஹலோ, குட் மார்னிங்.
2: ஹலோ, மார்னிங்.
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் முகமத் பேசுறேன்.
0: முகமத் சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், ஒர்க்? நல்லா போயிட்டு
2: இருக்கு, சூப்பரா.
0: கார் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஸ்பீக்கரா? அது இன்னும் டேஞ்சர் ஆச்சே. டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, டிரைவிங்ல.
0: டிரைவிங்ல இருக்கீங்க. சரி, என்ன பாட்டு கேட்டுட்டே டிரைவ் பண்ணனும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து தில்லாலங்கடி படத்துல இருந்து தோத்து போன பாட்டு வேணும். கிடைக்குமா?
0: தில்லாலங்கடி படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்டிங்க? பாட்டு பாடி காட்டுங்க. என்ன பாட்டு எங்கேயும் காதல இருந்து எந்த பாட்டுனாலும் ஓகேவா? அல்வா மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஆல்பமும் கேக்குறதுக்கு. அதுல இருந்து எங்கேயும் காதலும் அப்படிதான், எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். நாளை காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து நான் பேசுவேன். ஸ்டே கனெக்டட் வித் அஸ். 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாகவும் ஆப் வழியாகவும். ஓகேயா, மது ரெடியாக இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. டாடா பை.

0: கமர்ஷியல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
2: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னை அண்டா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகமான மின்னகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மின் தேவை, மின் உற்பத்தி உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்து கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு என்ற புகாரை அடுத்து முதலமைச்சர் விஜய் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார். மின்னகம் மாநில மின்பழு பகிர்ந்தளிப்பு மையத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். சென்னை, தேனி, தருமபுரி, திருப்பூர், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், கரூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகளின் உயிர்காக்கும் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு மிகவும் அடிப்படை தேவையான உயிர்காக்கும் மருந்துகளை வழங்க முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது சுகாதாரத்துறை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இளம் பிஞ்சுகளின் விரலில் மோதிரம் மாட்டி விளம்பரம் தேட துடிக்கும் அக்கறையை குழந்தைகளின் உயிர்களை காப்பதில் கொஞ்சமாவது காட்ட வேண்டாமா என்றும் அவர் வினவியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக செயற்பட்டது அம்பலமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர். எஸ்ஐஆர் உட்பட 14 விவகாரங்களில் எதிர்ப்பை மீறி தன்னிச்சையாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆட்சேபனையை மீறி சட்டவிரோதமாக ஞானேஷ்குமார் முடிவு எடுத்ததாக ஆணையர் சந்து எழுத்துப்பூர்வமாக பதிவிட்டுள்ளார். ஞானேஷ்குமார் செயற்பாடு குறித்து ஆணையர்கள் சந்து, விவேக் மத்திய அமைச்சரவை செயலாளரிடம் புகார் அளித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் கண்காணிப்பு தொழில்நுட்ப பணிகளை தன்னிச்சையாக ஞானேஷ்குமார் மாற்றியதாகவும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர். சட்டத்தை திருத்தாமல் எஸ்ஐஆர் பணிக்காக படிவம் 6 மாற்றுவதற்கு ஆணையர்கள் விவேக் மற்றும் சந்து ஆகியோர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் பணிப்புரைக்கமைவாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வரும் மற்றும் அமீரகத்திலிருந்து புறப்படும் பல விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இதனால் எமிரேட்ஸ், ஃபிளை துபாய், ஏர் அரேபியா உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஜோர்தானில் இருந்து வரவிருந்த எமிரேட்ஸ் விமானம் இன்று ரத்து செய்யப்பட்டது. அபாவுக்கான ஃபிளை துபாய் விமானம் இருமருங்கிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குவைத்துக்கான ஃபிளை துபாய் விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஷார்ஜாவில் இருந்து காசிம் செல்ல வேண்டிய ஏர் அரேபியா விமானம் ரத்தானது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட முன்னேறிய நாடுகள் கடனை குறைக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட உலகின் முன்னேறிய பொருளாதார நாடுகள் அரசுகளின் கடன் தொடர்பான வட்டி செலவுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் கடன் பெறுவதை குறைத்து தங்களது கடன் அளவுகளை குறைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தொடர் அதிர்ச்சிகள் காரணமாக பல நாடுகளின் கடன் அளவுகள் தொடர்ந்தும் உயர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய ஒருநாள் அணியின் தலைவர் பாட் கமின்ஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரின் முதல் போட்டியில் விளையாட வாய்ப்பில்லை என்று தெரிய வந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மிச்சேல் ஸ்டாக்கை விட தாமதமாக கமின்ஸ் சென்றடைந்துள்ளதால் வியாழக்கிழமை டர்பனில் நடைபெறவுள்ள முதல் ஒருநாள் போட்டியில் அவர் களமிறங்குவாரா என்பது சந்தேகமாகியுள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அணியின் டெஸ்ட் வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்வரும் டெஸ்ட் தொடருக்கு தயார்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. இதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலையுதிர் காலம் இன்று முதல் தொடங்கியுள்ள நிலையில் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும். இன்று பிற்பகலில் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களின் சில இடங்களில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகி மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராஸ்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். You are listening to 89.4

0: வெல்கம் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். யாராவது டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா லீவுக்கு வெயிட் பண்ணாமல் இப்போ டிராவல் பண்ணுறது பெட்டர்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ கிரிகிஸ்தானுக்கு இப்போ நல்ல கம்மி விலையில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. சும்மா செக் பண்ணி பாருங்கள், ஷார்ஜாலேருந்து கிரிகிஸ்தான் போகிறதுக்கு இந்த வாரம் அடுத்த வாரம்லாம் அப் அண்ட் டவுன் சேர்த்தே ஒரு 1000 திரஹாம்ஸில் உங்கள் டிக்கெட் வந்து முடிஞ்சு போயிடும். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. தெரியா
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இன்னியோட அஃபிஷியலாக ஆட்டம் சீசன் ஆரம்பிக்குது. இந்த ஆட்டம் சீசன் ஆரம்பிக்கிறதுனால என்னென்ன சேஞ்சஸ் வரும், ரெட் எல்லோ அலர்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில இடங்களில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி NCM தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சம் கிளவுட்ஸ் மே ஃபார்ம் ஈஸ்ட்வர்ட் ஆர் சவுத்வர்ட். அதாவது ஆஃப்டர்நூன் டைத்தில் ஈஸ்டர்ன் சைட்லேயும் சதர்ன் சைட்லேயும் கொஞ்சம் கிளவுட்ஸ் இருக்கும். மற்றபடி உள்ளக பிராந்தியங்கள்னு சொல்லுவாங்கல்ல நியூஸில், அந்த மாதிரி அந்த இடங்கள்லாம் மழையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஹையாக 39, 40, 41 துபாய், அபுதாபி, ஷார்ஜாவில் லோவஸ்ட் டெம்பரேச்சராக இன்றைக்கி வந்து 31, 29, 27 டிகிரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு NCM தரப்புலேருந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வந்து உணர முடியும். இந்த 40 நம்பரை நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் உச்சி வெயிலில் கூட 40 தொடாமல் இருந்துச்சு அப்படின்னா வின்டர் இஸ் கம்மிங்கிறதை நம்ம உணர்ந்தே தெரிஞ்சுக்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, so ரெண்டு பாட்டு கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கலாம். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் FM ல இது மசாலா கேஃபே. Stay tuned.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: இன்னைக்கு வந்து ஆட்டம் சீசனோட முதல் நாளாமா, அதாவது இன்னைக்கு நம்ம வந்து வெதர் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் 800-8940 கால் பண்ணி உங்கள் ஃபேவரட் சீசன் எது அப்படின்னு சொல்ல போறீங்க. சில பேர் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நான் தாங்குவேன், கொஞ்சோடு குளிர் வந்தால் கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எவ்வளோ குளிர் அடித்தாலும் நான் தாங்குவேன், கொஞ்சோண்டு வெயில் அடித்தாலும் நான் தாங்க மாட்டேன், சுத்தமாக முடியாது, நான் குளிர் -20 அவ்வளோலாம் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேவரட் டைம் ஆஃப் தி இயர் எது அப்படிங்கறத சம்மரைஸ் பண்ணுங்க. வணக்கம், யாரு இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம், ஃபர்சான் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஃபர்சான், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க ஃபேவரட் சீசன் எது?
1: ஏன் ஃபேவரட் சீசன் வந்து நல்ல கூல், நல்ல இருக்கணும்.
0: நல்ல கூல்னா ஒரு 0-1 அப்படி
1: நியூ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ஐ கேன் ஹேண்டில். பட் தி ப்ராப்ளம் வந்து என் வைஃப்க்கு.
0: ஓ, அவங்க அப்படியே ஆப்போசிட்டா?
1: வைஃப் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சைடு. அவங்களுக்கு வந்து 50 டிகிரி அடிச்சாலும் சும்மா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு 20 டிகிரின்னு வந்துக்கிறேன், இஸ் ஃபினிஷ்.
0: அப்புறம்
1: மேக்ஸிமம் என் வைஃப்க்கு எனக்கு வந்து சண்டை வர்றது வந்து வீட்டுல ஏசி, யாரு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது?
0: அதுதான் ஒரு பெரிய பாடா இருக்கும். அதான் மிட்டா ஒரு 22-23 வச்சுட்டு போர்வையதா பொத்திக்கணும், வேற வழியே கிடையாது.
1: ட்ரூ ட்ரூ ட்ரூ ட்ரூ.
0: சரி, இப்ப என்ன எப்படி சமாளிக்கிறீங்க? அதனாலதான் துபாயில செட்டில் ஆகலாம் முடிவு பண்ணிட்டீங்களா?
1: சோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, அதாவது ஃபார் மீ, நான் வந்து இப்ப 22 இயர்ஸ் துபாயில.
0: சரி,
1: சோ எந்த வெதர் வந்தாலும் ஐ கேன் ஹேண்டில், பாடி அந்த மாதிரி பழையடிச்சு.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: சோ ஈவன் ஜனவரி பிப்ரவரி ஈவன் ஃபுல் சில்லா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நான் என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் ஈவன் மிட் சம்மர்ல 55 இருந்தாலும் நோ ப்ராப்ளம், கேன் ஹேண்டில்.
0: கரெக்ட். அதனால நீங்க ஆனா, பட் எனக்கு நீ சொல்றதுதான் கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. இவ்வளவு நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையை வச்சுக்கிட்டு நான் -10 கூட இருப்பேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. சில பேருக்குதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர்லாம் ஸ்பிரிங் சொல்லுவாங்க, எனக்கு அப்படியே 25 டிகிரி அப்படி ஓமா அப்படி காமா இருந்தா நல்லா இருக்கும். பெங்களூர் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த் தெரியுமா, டெம்பரேச்சர்ஸ்ல அவ்வளோ ஒரு அமேசிங் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் பெங்களூர். பட் அதுவுமே இப்போ சூடாயிருச்சு அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூர் சில்லண்டர் கோவையன்ஸ்லாம் வந்து இப்போ டென்ஷன் ஆகி சுற்றிட்டு இருக்காங்க, ஒரே வெயிலாக இருக்குதுங்க, ஏனுங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ரெண்டு பாட்டை கேட்டு முடிச்சு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதான் இன்றைக்கான தலைப்பு, ஃபேவரட் டைம் ஆஃப் தி இயர் என்ன, ஃபேவரட் சீசன் என்ன. கால் பண்ணி ரெடியாக இருங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: தொடர்ந்து புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
0: உங்களுக்காகவே ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
0: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
1: This hour of Masala Cafe is brought to you by
0: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல்

0: ஆர்ஜி முது பேசிட்டு இருக்கே 89.4 தமிழ் எஃப்எம்ல. நம்ம வந்து இப்போ அப்டேட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 12 மணிக்கு மேலே நம்ம தலைப்பை கண்டினியூ பண்ணுவோம். அதாவது உங்கள் ஃபேவரட் டைம் ஆஃப் த இயர் எது, உங்கள் ஃபேவரட் சீசன் கேட்டிருந்தேன். 12 மணிக்கு மேலே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாவில் மக்கள் கிட்ட பாட்டி இப்போ நான் கொடுத்துறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ அல்தவுன் ரவுண்ட் அபவுட் வந்து நவம்பர் 4 ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் சேஞ்சை கொண்டு வரப்போகுது இல்லையா. ஸோ ஷார்ஜா வந்து அல்தவுன் ரவுண்ட் அபவுட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான பிக்சர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், அதாவது SIBF ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நவம்பர் 4 அல்தவுன் ரவுண்ட் அபவுட் ஓப்பன் செய்கிறது மூலமாக கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள், ஒரு நாளில் ஓவராலாக நீங்கள் எடுத்து டோட்டல் மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா சாலிடாக நீங்கள் 20 மினிட்ஸ் லிட்ரலி அந்த ஸ்கொயரில் மட்டும் இப்போதைக்கு மக்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். பட் இது வந்ததுக்கப்புறம் இது மொத்தமாக எராடிகேட் ஆகிடும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ எக்ஸ்போ சென்டருக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். டெய்லி போகிறவங்க நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லிட்ரலி இது வந்து 4200 வெஹிக்கிள்ஸ் பர் ஹாரை ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் பீக் டைமில் பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்செக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அல்நூர் ரோடோட கனெக்ட் ஆகும்போது கூட இது வந்து குயிக்காக போகிறதுக்கான ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, அடுத்த ஒரு மணி நேரம் நான் வந்து மீசை முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கான்டெஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் மீசை முறுக்கு 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் அடுத்த ஒரு மணி நேரம் வின் பண்ணலாம் சரியா. இப்போது அகம் பேண்டை பற்றி நான் சொல்கிறேன். அகம் பேண்ட் எஸ் நம்ம UAE-க்கு வராங்க. PlatinumList.ai விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கர்நாடிகன் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய அகம் பேண்ட் கான்சர்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஹரி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம் பேண்ட் இந்த வாரம் 26th நம்ம UAE-ல நடக்கவிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணுங்கள். PlatinumList.ai விசிட் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ்க்காக சரியா. தொடர்ந்து பேசுவோம் 2 மணிக்கு மேலே. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஓகே, உங்க ஃபேவரட் சீசன் எது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்பிரிங், இந்த நாலத்துல உங்க ஃபேவரட் சீசன் எது? எதுக்காக இந்த சீசன் உங்க ஃபேவரட்டா இருக்கு? எது வந்து தி மோஸ்ட் டாலரபிள் சீசன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஜஸ்டிஃபை பண்ணுங்க. வணக்கம், யாருங்க நீங்க பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
1: என் பேர் இப்ராஹிம்.
0: இப்ராஹிம், உங்க ஃபேவரட் சீசன் எது?
1: சீசன் வந்து எல்லாரும் போல வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் வின்டர் சீசன் தான் ரொம்ப ஃபேவரட்டு.
0: இப்ராஹிம் வந்து இப்போ உள்ளதுலயே அதிகமா சூடடிச்சா தாங்கக்கூடிய ஒருத்தரா, இல்லன்னா எவ்வளவு கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் அதையும் தாங்கிடுவேன்
1: அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரா? சூடா இருந்தாலும் தாங்கிடுவேன்.
0: ஓகே,
1: சூடு
0: பிரச்சனை சரி, துபாயும் சரி, எல்லாமே நமக்கு சூடு பழக்கி
1: சிஸ்டர் பிரதர் மாதிரி தானே, எல்லாம் ஒரே மாதிரி
0: தான்
1: இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஆனா வந்து குளிர் ரொம்ப ஒரு அளவுக்கு மேல தாண்டி இருந்துச்சுன்னா அதையும் பட்டிருக்கேன், அதுக்கு மேல ஓரளவுக்கு இருக்கலாம். லைக் இந்த டிசம்பர் மந்த் இருக்கும்ல ஸ்டார்டிங்ல, அது மாதிரி
0: இருக்கலாம்.
1: அதுக்கு மேல போயிடக்கூடாது.
0: கையில கிளவுஸ் போற அளவுக்கு எல்லாம் வந்தா இப்ராஹிம் தாங்க
1: மாட்டாங்க.
0: இப்ராஹிம் கால் பண்ணதுக்கு மகிழ்ச்சி. உங்களோட பேசுறது இல்ல. சோ ரெண்டு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு தட்டி பேசிடலாம். யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சம்மர் தான் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க? ஹலோ,
2: நான் மொஹிபீன், துபாயில இருந்து பேசுறேன்.
0: மொஹிபீன் சொல்லுங்க. மொஹிபீன்,
2: அவர் சொன்ன இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான், சம்மர் எவ்வளவு இருந்தாலும் தாங்கிக்கலாம்.
0: 50-52
2: ஆமா, அந்த நேரம் கூட போய் ஏசில போய் உட்காந்துக்கலாம். முழு நேரத்துல எந்த சூட்ல போய் உட்கார முடியும்?
0: இல்லையா, அதுக்குதான் ஹீட்டர் எல்லாம் ஏதோ வச்சிருக்காங்களே,
2: அதை குளிக்கிற மாதிரி தானே யூஸ் பண்ண முடியும்.
0: அப்படி வரீங்க நீங்க இந்த யூரோப்ல எல்லாம் வர மாதிரி ஏசியிலே சூடு காத்து வர மாதிரி வச்சாலும் வேண்டாங்கிறீங்க நீங்க. வேணாம் வேணாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர் கால் பண்ணதுக்கு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அப்போ இதுதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சூடு எவ்வளோ வேணா கொண்டு வாங்க, பிரிங் இட் ஆன், ஐ வில் ஃபேஸ் இட். பட் 0-1-2 பட் நல்லா இருக்குங்க. எனக்குலாம் வந்து கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும். -5 போனால் கூட ஒரு மாதிரி வாயிலேருந்துலாம் புகை வரும், ரொம்ப ஒரு மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டு அப்படி ஃபுல் கிட்டில் நீங்கள் போய் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ளவுஸை கையட்டவே முடியாது, அவ்வளோ குளிரும். மைனஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான ஃபீல் தான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கிளைமேட் அண்ட் வெதர் டெம்பரேச்சர் எல்லாத்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குறிப்பாக சீசன்ஸ் பற்றி. ஸோ தொடர்ந்து பேசலாம் ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
1: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது. செப்டம்பர் 25
0: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: இந்த ஏஐலாம் வச்சு ஏஸ்தட்டிக்காக எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. சில சமயம் ஏஸ்தட்டிக்காக இருக்குது, பட் சில சமயம் பயங்கர ஃப்ளாடாக இருக்குது. அதாவது அதில் வரக்கூடிய என்ன சொல்கிறது விஷயங்கள்லாம் அப்படியே செம்ம காமெடியாக இருக்கும். இன்றைக்கி கொண்டு பார்த்துட்டு இருந்தேன், அதாவது மழை ரெண்டு பைக் ஓட்டிட்டு போகுது, வாட்டர் ட்ராப்லெட் ரெண்டு வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கு. டேய் ஹியூமன்ஸ்லாம் வராங்கடா, ஹியூமன்ஸ் சீக்கிரம் ஒதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குது. மேலேருந்து பார்த்தா வானத்துலேருந்து மழைக்கு பதிலாக மனுஷங்க பேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க, மனுஷங்களா இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. சரி ஓகே. ஸோ இந்த மழையை பற்றிலாம் பேசும்போது உங்கள் ஃபேவரட் சீசன் இது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி நாலு சீசன்ஸ் நம்மளை சுற்றி இருந்தாலும் சம்மரில் என்னதான் வெயில் அடித்தாலும் நான் சம்மரை கூட தாங்குவேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. பட் வின்டர் தான் அழகான சீசன் சில பேர் சொல்கிறீங்க. நான் வந்து யுனானிமஸ்லி வின்டருக்கு தான் ஓட்டு போடுவேன். சம்மர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சம்மர் ஓகே, சி வாழலாம், ஜாலியாக தான் இருக்கும். பட் எனக்கு ஓவர் காஸ்ட் ஸ்கைஸ், அதாவது மழை வரக்கூடாது, ஆனால் அப்படியே மேகம் மூட்டமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம கிரவுண்டில் போயிட்டு அந்த மண் வாசனையோட கிரிக்கெட் விளையாடணும். அதுதானுங்க தேவை வாழ்க்கையில். எனக்கு அதுதான்ப்பா. பட் என்ன சொல்கிறது, பனி அதுக்கப்புறம் ஸ்னோஃபால்லாம் நான் இது வரைக்கும் போய் பார்த்ததே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஜீரோ மைனஸ் ஒன் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஒரு காஃபி வாங்கினா கூட 10 செகண்டில் ஆறி போயிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து அதை கடகடன் குடிக்கணும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எனிவேஸ் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் உங்கள் ஃபேவரட் டைம் ஆஃப் தி இயர் என்ன, சீசன் என்ன, மழை காலமாக, வெயில் காலமாக, இல்லை பனியே பார்க்காத பனி காலமாக, எதுங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் மட்டும் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: E311 ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, மலையா ஸ்ட்ரீட் தான உடனேவா இல்லை சஃபாரி மால் பக்கத்தில். அதனால் டுவர்ட்ஸ் துபாய்க்கு கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, மலையா ஸ்ட்ரீட்டில் வந்து நல்லா ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதே மாதிரி வேற எங்கேயுமே பெருசாக இல்லை, ஓகே தான், கடகடன் மூவ் ஆகிடுது. E11லேயும் கொஞ்சம் இருக்குது பட் மூவ் ஆகிடுது. அதில் மாதிரி ரோட்லேயும் கொஞ்சம் இருக்குது பட் அதுவும் மூவ் ஆகிடுது. ஸோ பிஸ்னஸ் பே பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து முஸ்தக்பால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, நல்லா ஸ்லோவாக இருக்குது. சுற்றி முற்றி அந்த அல்லமால் ஸ்ட்ரீட்டு, முஸ்தக்பால் ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி இங்கேயும் பெருசாக இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: டேய் ஆண்டனி தெரிக்க, லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலன்ல போட
5: மறந்துட்டேன்.
2: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
3: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: Neengal kettukondirupadu 89.4 Tamil FM.

0: கிளைமேட் அண்ட் சீசன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, சுகித் ராஜ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் பயங்கர கோல்டாக அப்படியே ஏசியை வச்சுக்கிட்டு தான் தூங்குவேன், ஆனால் பாப்பா வந்ததுலேருந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் ரூம்மேட்ஸ்லாம் முன்னாடி கேட்பாங்க, எப்படி நீ இவ்வளோ கோல்டாக தூங்குறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஐ லைக் கோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, பண்ணதில்லைன்னு வச்சிங்களேன், அந்த 0-1 போய் பாருங்களேன், உங்கள் பெர்ஸ்பெக்டிவே வந்து டோட்டலாக மாறிடும். வணக்கம், யாரைங்க இது பேசுகிறீங்க?
1: ராஜன்.
0: ஓகே மிஸ்டர் ராஜன், உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் டெம்பரேச்சர் ரொம்ப பிடிக்கும்?
1: 26.
0: ஆ ஓகே, அந்த மிட்டா அந்த சென்னையில் வின்டர்ல இருக்குமே அந்த மாதிரி.
1: வித்தியாசமா
0: இருக்கே, பயங்கர வித்தியாசமான ஒரு ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கு இது. ஓகே ஓகே பிரதர், உங்க பேர் என்ன சொல்றீங்க? ஓகே ராஜன், தேங்க்யூ ராஜன் கால் பண்ணதுக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான இன்சைட் கொடுத்துருக்காரு மிஸ்டர் ராஜன், காதலாக சூடாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதயம் முரளி, புது இதயம் முரளியிலேருந்து ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு பேர் இதயா தான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து 1 மணிக்கு மேலே பேசுவோம். ஸ்டே டியூன்ட்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு,
3: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மனிதநேய சுடரை ஏந்தி உயிர்களின் மறுவாழ்வுக்கு வழிகாட்டும் உடலுறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூறுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். உடலுறுப்பு தானம் குறித்த முக்கியத்துவத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும், சிறுவன் ஹித்தேந்திரனின் உடலுறுப்புகளை தானமாக வழங்கியதை நினைவு கூறும் வகையிலும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 23rd தமிழ்நாடு உடலுறுப்பு தான நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. உடலுறுப்பு தானம் என்பது ஒருவர் மறைந்த பின்னரும் அவரது உறுப்புகள் மூலம் பலருக்கும் மறுவாழ்வு அளிக்கும் மகத்தான மனிதநேய செயலாகும் என்று முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைகளுக்காக காத்திருக்கும் பலருக்கு தானமாக வழங்கப்படும் ஒவ்வொரு உறுப்பும் புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் அளிக்கின்றது என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் எதிர்ப்புகள் நிலவுவதாக வெளியான தகவல்களுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் உரிய நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பதிவு, பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சட்டப்பூர்வ நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் ஆணையம் கூறியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் நோக்கம் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறுவதை உறுதி செய்வதும், தகுதியற்ற அல்லது தவறான பதிவுகளை சரிபார்ப்பதுமாகும் என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க 3 புதிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார். அவர்களுக்கான நியமன கடிதங்களையும் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். யாழ் மாவட்ட நீதிபதியாக தற்போது பணியாற்றி வரும் பெருமாள் சிவகுமார், நீதி சேவை ஆணைக்குழுவின் மூத்த உதவிச் செயலாளராக பணியாற்றும் ஆனந்தி கனகரத்தினம் மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிபதியாக தற்போது பணியாற்றி வரும் ஞானேஷ் லலித் கன்னங்கரா ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நியமிக்கப்பட்ட மூவரும் நீதி சேவையின் சிறப்பு தர அதிகாரிகள் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. 2026 முதல் 6 எமிரேட்ஸ் மருந்து நிறுவனம் தனது ஒழுங்குமுறை செயற்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது. மருந்துகளின் மதிப்பீடு, சந்தைப்படுத்தல், அனுமதி வழங்குதல், ஆய்வுகள், மருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் பக்க விளைவுகள் கண்காணிப்பு, இடர் மேலாண்மை மற்றும் மருந்து விநியோகத்தின் நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகளை ஒருங்கிணைத்ததன் மூலம் இடிஇயின் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 June 30 வரை ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள மருந்து கிடங்குகள், சந்தைப்படுத்துதல் அலுவலகங்கள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி நிலையங்களில் மொத்தம் 2030 ஆய்வு மற்றும் ஒழுங்குமுறை கண்காணிப்புகளை இடிஇ மேற்கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: நியூயார்க்கில் கத்தார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதில் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்ததாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். பேச்சுவார்த்தையின் போது அனைத்து முனைகளிலும் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும், தெஹ்ரான் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என குறிப்பிடும் செயல்களை நிறுத்த வேண்டும் என்றும் ஈரான் நிபந்தனை விதித்ததாக பகாய் கூறினார். மேலும் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும், பொருளாதார போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் ஈரான் கோரியதாக IRNA தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் மனு பாக்கர் பதக்கம் வெல்ல தவறினார். 2 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மனு பாக்கர் 10 ஏர் பிஸ்டல் போட்டியில் தனிநபர் இறுதிப் போட்டியில் பதக்கம் வெல்ல தவறினார். இதற்கு முன்னர் நடைபெற்ற அணிப் போட்டியிலும் அவர் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை மிக குறைந்த வித்தியாசத்தில் தவறவிட்டிருந்தார். ஆசிய விளையாட்டு விழாவில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடம் பிடித்துள்ளது. சீனா 37 தங்கம், 14 வெள்ளி, 10 வெண்கலம் என 61 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. ஜப்பான் 11 தங்கம், 18 வெள்ளி, 22 வெண்கலம் என 51 பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது. கொரியா 7 தங்கம், 5 வெள்ளி, 21 வெண்கலம் என 33 பதக்கங்களுடன் 3 இடத்தில் உள்ளது. கசக்ஸ்தான், தாய்லாந்து, ஹாங்காங் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் FM கா ஹுக்கோ. தமிழ் FM கா ஹுக்கோ. தமிழ் FM கா ஹுக்கோ. ஹுக்கோ.
5: அர்த்தமாயிட்டா நாச்சா.

0: வெல்கம் பேக் தி மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, ஷார்ஜாவில் புதுசாக ஒரு லேக் வரப்போகுது. அதில் வந்து வாக்கிங் பாத்ஸ், கேஸ்கேடிங் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அல்ஃப்ரீஷ் லேக். ஸோ இந்த பிளான் வந்து அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. இதில் கல்வாவே வந்து மாறப்போகுது. லிட்டரலி 51,200 ஸ்கொயர் மீட்டர் லேக்கில் 28 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், சுத்தி மவுண்டன்ஸ், ட்ரீஸ், நிறைய வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டெஸ்டினேஷனாக மாறப்போகுது. அதோட ஃபோட்டோஸ்லாம் வந்து டென்டேட்டிவாக விட்டுருந்தாங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு விடவே மாட்டாங்க, இந்த இடத்த போட்டு மாஸ் காட்டிடுவாங்க, ஃபோட்டோ வீடியோ நிட்டுத்து பயங்கரமாக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபோட்டோஸ்லேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கல்பா சைடு வரப்போகுது இது. ஸோ நீங்கள் அப்படியே கோர் பகான் கல்பா எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சிடலாம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, மீசே முறுக்கு 2-3 படம் அமீரகத்தில் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை இவையில் ரிலீஸ் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ஃபிலிம். அண்ட் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் மீசே முறுக்கு 2-3 படத்துக்கான கப்பல் பாசஸை வின் பண்ணலாம். ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யார்? ஓகே, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யார்? ஆப்ஷன் ஏ குஷ்பு சுந்தர் அண்ட் டீம், ஆப்ஷன் பி ஹிப்ஹாப் தமிழா ஹிம்செல்ஃப். சரியான பதில 050-252-8940. வாட்ஸ்அப் பண்ணுங்க, கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: ஃபைல் பண்ணல, நீ ஃபைல் செய்யாதவா? போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
2: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
4: FTA approved leading tax agency.
1: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: onnu kavalapadadinga. En kuda cooperate panna ella seriyaga.
7: unakku ipo 6 vayasu, nee enna pannikitt irukka?
8: Black and white TV la oli oli paathukitt irukka.
9: andha naal nyabagam nenjile vandade nanbane nanbane.
7: unakku ipo 15 vayasu, ipo nee enna pandra?
8: appa oda ambassador irukkaala radio la paattu kettittu.
10: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: போதும் நீங்க தாராளமாக இந்த படத்துக்கான கபில் பாசை வெல்லும் வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams na.
0: ஓகே, ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் அப்படியே டிராஃபிக் ஈஸ் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலாக ஆயிருக்கு. பட் இருந்தாலும் E311 டுவர்ட்ஸ் துபாய், அதே மாதிரி ஷார்ஜா ரிங் ரோட் மலையா ஸ்ட்ரீட் E11 டுவர்ட் ஷார்ஜா அபுஷாகரா கிட்ட நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அல்கேல் ரோட்ல அல்கூஸ் கிட்ட நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. மூணு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் துபாய் ஹில்ஸ் மால். நீங்கள் வந்து பிஸ்னஸ் வேலேருந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நல்லாவே ஸ்லோவாக இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. E611 டுவர்ட்ஸ் அல்தீத் ரோட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted. மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
3: Chillax song of the hour.
4: Chillax song of the hour.
3: Brought to you by
5: Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய போகிறேன். 800-8940-8100-8940 நீங்க கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம், தாவூத்.
0: தாவூத்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். லஞ்ச்
1: சாப்பிட்டாச்சா?
0: கடைசியா தாவூதுக்கு எப்ப பாட்டு கொடுத்தேன்?
1: அதுவும்
0: சொல்லுங்க. இருக்கும் இல்லைன்னா அது போட்டுவேன். சரியா?
1: ஓகே சார், ஓகே சார்,
0: ஓகே ஓகே, பாய் பாய் மிஸ்டர் வடிவேலு, ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் நீங்கள் எல்லாருமே ஹாவ் அ நைஸ் டே. நாங்கள் இந்த கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. இத்துடன் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன். சேம் டைம், 11 o'clock. டேக் கேர் அண்ட் பை பாய்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu, manasu thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு பாஜகவுக்கு மேலிட பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அக்கட்சியின் தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளராக ராம் மாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக இணை பொறுப்பாளர்களாக நிர்மல்குமார், சுராரா, டி கே அருணா ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். போக்சோ வழக்கில் கைதான ஜெம் கிரனைட் தொழிலதிபர் வீரமணி தொடர்புடைய இடங்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஜெம் கிரனைட்ஸ் அலுவலகத்திலும் ஆர் கே சாலையில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகின்றது. முன்னதாக இந்த வழக்கில் ரயில்வே தொழிற்சங்கமான SRMU-வின் பொதுச் செயலாளர் கண்ணையாவின் மகன் பிரகாஷுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் அவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: வாக்கு திருட்டு என்பது இந்திய மக்களுக்கு எதிரான குற்றம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். அது நமது அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். இதனை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் பாஜக, RSS மற்றும் தேர்தல் ஆணையம் தேச துரோக செயலில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சவை எதிர்வரும் செப்டம்பர் 30 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் புலனாய்வில் சந்தேக நபராக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அபுதாபி நிர்வாக குழு புதிய தீர்மானம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி அபுதாபி விளையாட்டு கவுன்சிலுக்கு கூடுதல் பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி அபுதாபி முழுவதும் செயற்படும் விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அவற்றுக்கு உரிமம் வழங்குதல் ஆகியவை விளையாட்டு கவுன்சிலின் புதிய பொறுப்புகளில் இடம்பெற்றுள்ளன. மேலும் விளையாட்டுத் துறையில் பணியாற்றும் நிபுணர்களுக்கு தொழில் முறை அங்கீகாரம் வழங்குவதுடன் துபாய் முழுவதும் உள்ள விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் அவர்கள் பணியாற்றுவதற்கான உரிமங்களையும் வழங்கும் அதிகாரம் கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: டெஹ்ரானில் இருந்து புறப்பட்ட மகான் ஏ விமானம் ஒன்று சீனாவின் குவாங்சோ நகரில் தரையிறங்கியதாக ஃபிளைட் ரேடார் 24 வெளியிட்ட விமான கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. ஈரான் விமான நிறுவனங்களின் சேவைகளை முடக்குவோம் என்றும் அவற்றுடன் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமெரிக்கா எச்சரித்திருந்த அதே நாளில் இந்த விமானம் சீனாவில் தரையிறங்கியுள்ளது. ஈரானிய விமானங்களுக்கு தரையிறங்கும் சேவைகள் வழங்கும் எந்த நாடுகளும் அல்லது நிறுவனங்களும் அமெரிக்க டாலர் நிதி அமைப்பில் இருந்து நீக்கப்படும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த வாரம் எச்சரித்திருந்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: முன்னாள் ஆஸ்திரேலிய சகலத்துறை ஆட்டக்காரர் ஆஷ்லி நாப்கே 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகவுள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்ததும் நெதர்லாந்து ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நாப்கே பொறுப்பேற்க உள்ளார். நெதர்லாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் அவர் 2 செயற்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக ஆஸ்திரேலிய அணிக்காக சகலத்துறை ஆட்டக்காரராக விளையாடியவர் ஆவார். தற்போது பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக அவர் பணியாற்றி வருகின்றார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 89.4
5: mujhe kaise bulaya tumne
6: Rolex Rolex
7: sir just sir
8: idavada best entertainment or fm kaatravadukku lifetime settlement la
6: 89.4
2: star of the month
9: singer Hariharan

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு இலையுதிர் காலம் ஆரம்பமாகிருச்சு அமீரகத்துல. கடந்த செப்டம்பர் 15 தேதியில இருந்தே ஓரளவுக்கு வெப்பம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடி கூடி மறுபடி குறைஞ்சிருக்கு இல்லையா? இன்றைக்கு வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியே படிப்படியா இன்னைக்கு குறைஞ்சு கொண்டே போகும். இலையுதிர் காலம் தொடங்கியாச்சு. அப்படியே வசந்த காலத்தை நோக்கி நாம் எல்லாரும் போக போறோம். இப்பவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வெப்பநிலை வந்து குறையிறத பார்க்கும் போது. ஏன்னா வெயில்ல ரொம்ப படாத பாடு பட்டாச்சு இல்லையா? சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சாலமன் பாப்பையா அவர்களினுடைய ஒரு உரையாடல், அது வந்து இன்னைக்கு கேட்கக்கூடியதா இருந்தது. அவர்கிட்ட வந்து, சரி இந்த மொழி வந்து அழியாம இருக்கிறதுக்கு, இல்ல இதை நம்ம பாதுகாத்து கொண்டு போறதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அதற்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, வேறு மொழிகள், உதாரணத்துக்கு ஆங்கிலத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன், ஆங்கிலத்துல பேசுறவங்க யாராவது வேறு மொழியை கலந்து பேசுறாங்களா? இல்ல, நம்ம தமிழர்கள் தான் தமிழ் பேசும்போது ஆங்கிலத்தை அப்படி இப்படியே தொட்டு தொட்டு கலந்து கலந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மொழிய அதுவாவே இருக்க விடுங்க, தமிழ் பேசும்போது தமிழையே பேசுங்க, ஆங்கிலத்துல பேசும்போது ஆங்கிலத்திலேயே பேசுங்க. அது ஒரு தொழில் மொழியா இப்ப மாறி போயிருச்சு ஆங்கிலம். எனவே அது கண்டிப்பா நமக்கு தேவைதான், படிக்க வேணும். படிக்கிறது இருக்கட்டும், பேசும்போது அதை அந்த மொழியை ஆங்கிலத்தை முழுமையாக பேசுவோம், தமிழை தமிழாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. நாமெல்லாம் எல்லாருமே வந்து எல்லா பொருட்களுக்கும் சில, இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நிறைய பொருட்கள் வந்து புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆங்கிலத்தில் வாரதுனால அந்த பெயரையும் நம்ம பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்குது. அது பரவாயில்ல, அது நாம் அப்படியே பயன்படுத்தலாம். ஆனால் தமிழில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியாது. எத்தனை பேர் வணக்கம் சொல்றோம் நண்பர்களை பார்க்கும்போது, காலை வணக்கம்னு எத்தனை பேர் சொல்றோம்? யாருமே சொல்றது இல்லை, ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு இல்லையா? நன்றின்னு எத்தனை பேர் சொல்றோம்? தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறோம் இல்லையா? இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்தினாலே இந்த மொழியை வந்து அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் பாடல் காவிய தலைவன் படத்திலிருந்து வாங்க மக்கா வாங்க, அருமையான ஒரு பாட்டு இல்லையா? ஏஆர் ரஹ்மான் இசையில அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா அம்பிகாபதி படத்திலிருந்து அம்பிகாபதி பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
6: செப்டம்பர் 25.

0: We'll be back after a short commercial break.
1: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல?
2: நீ ஃபைல் செய்யவா?
1: போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
4: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
5: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
6: The VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, அந்த பாட்டு தான் அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நாம பேசிட்டு வந்துடலாம்ல. இளகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கும் கலிங்கத்து பரணி பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பரணி இலக்கியங்கள்லேயே ரொம்ப முதன்மையானது அல்லது ரொம்ப பழமையானது இந்த கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணி வந்து சங்க காலத்தில் அல்லது முற்காலத்தில் எப்படியான ஒரு போர் வாழ்க்கை இருந்தது, மக்களுடைய வீரம் எப்படியாக இருந்தது, அதை பற்றி பாடக்கூடிய நூலாகத்தான் இந்த பரணி இலக்கியம் வந்து இருக்கு. பரணி நூல்கள்லேயே காலத்தால் முற்பட்டது என்று சொல்லப்படுறது கலிங்கத்து பரணி. குலோத்துங்க சோழன் கலிங்க நாட்டின் மீது படையெடுத்து அதுல வந்து வெற்றி பெறாரு. இந்த வெற்றியை சிறப்பித்து பாடிய பரணி தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கலிங்கத்து பரணி வந்து எப்படி பாடப்பட்டது அப்படின்னா, ஒரு சுவையான ஒரு நிகழ்வு தான். கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, சயங்குண்டார். இப்போ இந்த மன்னர் வந்து போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சயங்குண்டாரோட பேசிட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, கலிங்கத்து போர்ல நான் வெற்றி பெற்றுட்டேன், எனவே புலவரே கலிங்கத்தை சயங்கொண்டமையினால் நானும் சயங்குண்டான் ஆயினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே புலவரோட பெயரும் சயங்குண்டான் தான். இப்போ கலிங்கத்தை நான் சயங்கொண்டதுனால நானும் சயங்குண்டான் ஆயினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றி கொண்டதுனால அப்படின்னு, சயங்குண்டான் என்றால் வெற்றி கொண்டான் என்று பொருள். அப்ப இதை கேட்ட சயங்குண்டார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சரி அப்படின்னா, சயங்குண்டான சயங்குண்டான் பாடுறதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலிங்கத்து பரணியை வந்து அவர் பாடியிருக்காரு. இந்த கலிங்கத்து பரணி இலக்கியத்துல போர் சூழல் எப்படி இருக்கும், போரினுடைய அந்த நிலம் எப்படி இருக்கும், போர் எப்படி நடக்கும், அதுல யானைகள் குதிரைகள் இந்த படை எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாங்க. இந்த கலிங்கத்து பரணியை படிக்கும் போது போர் வந்து எவ்வளவு கொடியது அப்படிங்கறத நாம தெரிஞ்சு கொள்ளலாம். கலிங்கத்து பரணியில இன்னும் என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா இன்னைக்கு நாம பேசலாம். அடுத்து சாட்டை படத்துல இருந்து சகாயனை பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

கலிங்கத்து போர்ல குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த கலிங்கத்து பரணி வந்து பாடப்படுது. சரியா, ஜயம் குண்டான் அப்படிங்கிற பெயர் சயம் குண்டான் என்று சொல்லப்படுது. எனவே அவர் தான் இந்த கலிங்கத்து பரணியை வந்து இயற்றுறாரு. முதல் உள்ளுரையில முதல் விஷயம் வந்து கடவுள் வாழ்த்து வருது. அதை தொடர்ந்து இந்த கலிங்கத்து பரணியில முதல் விஷயமே என்ன தெரியுமா? போருக்காக வீட்டை விட்டு வீட்டு தலைவர்கள் எல்லாருமே வந்து போயிருப்பாங்க, மனைவியை விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. போர் முடிஞ்சு திரும்பி வந்த உடனே தலைவி வந்து என்ன பண்ணுவா, மனைவி வந்து ஒரு மாதிரி ஒரு ஊழல் இருக்கும் இல்லையா, கதவு திறக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க, கதவு திறக்க மாட்டாங்க. எனவே இந்த முதல் விஷயமே இந்த பாட்டில் வர்றது வந்து கடை திறப்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் தான். அதில் கிட்டத்தட்ட 7 அதிகாரங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து பாடல்கள் இருக்கு. இதில் இந்த ஊழலை வந்து எப்படி தலைவன் வந்து எதிர்கொள்கிறான், அந்த ஊழல் எப்படி நீங்குது, இதை பற்றிய ஒரு காதல் சுவை மிகுந்த பாடல்களா அந்த முதல் 7 அதிகாரங்கள்லையும் பாடல்கள் இருக்கு. சூதள வளவேனு மிளமுலை துடியள வளவேனு நுண்ணிடை காதள வளவேனு மதர் விழி கடல முதனையவர் திறமினோ அப்படின்னு கதவ திரையேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இந்த பாடல்கள்லாம் வருது. ரொம்ப ரொம்ப சுவையான பாடல்களா இருக்கு. 11 அதிகாரங்கள் அதுல இருக்கு. முலைன்னு தொடங்கி நாக்காஞ்சிக்கும் வட மலைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த பாடல்கள். உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் படிச்சு பாருங்க. அதற்கடுத்து காடு பாடியது அப்படின்னு 5 அதிகாரங்கள் வருது. முதல்ல காடு என்ன பாடுது அப்படின்னா, களப்போர் விளைந்த கலிங்கத்து கலிங்கர் நினக்கூழ் களப்பேயின் உளப்போர் 2 நிறைவித்தாள் உரையும் காடு பாடுவோம் அப்படின்னு. கலிங்க போர்ல இந்த களப்பேய், இப்போ போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா, வீரர்கள் எல்லாம், அவங்களுடைய நிணக்கரியை சோறாக்கி உண்ணல், குலோத்துங்கனுடைய உள்ளம் மகிழ்தல், பேய் வந்து அந்த இறந்து போன உடல்கள் எல்லாத்தையும் சாப்பிடுறது, அதுக்கப்புறமா குலோத்துங்கனுடைய அந்த போர் வெற்றியால குலோத்துங்கனின் உள்ளம் எப்படி மகிழுது, இந்த 2 விஷயத்தையும் நிறைவு செய்த காளி வாழும் காட்டை பாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்கள் வந்து வருது. இப்படி தொடர்ந்து கொண்டே போகுது. கோயில் பாடியது, தேவியை பாடியது, பேய்களை பாடியது, இந்திரஜாலம், ராச பாரம்பரியம், பேய் முறைப்பாடு, அவதாரம், காளிக்கு கூலி கூறியது, அப்புறம் போர் பாடியது, களம் பாடியது அப்படிங்கிற மாதிரி வருது. கிட்டத்தட்ட 596 அதிகாரங்கள் வந்து மொத்தமா இந்த கலிங்கத்து பரணியில இருக்கு. நேரம் கிடைச்சா கண்டிப்பா போய் படிச்சு பாருங்க அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு. இதுல இந்த கதவு திறக்கிறது பற்றின ஒரு முதல் அதிகாரம் இருக்கு இல்லையா, கடை திறப்பு அப்படிங்கிறது. இதுல வந்து கொழுநன் மகிழ்நன் அப்படிங்கிற சொற்கள் வந்து தலைவனை அல்லது கணவனை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொழுநன் என்ற சொல் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். என்ன ஒரு அழகான தமிழ் சொல் இல்லையா, அந்த ஆழமான ஒரு பொருள் இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட நான் அதை பற்றி பதிவு செஞ்சிருக்கேன், போய் பாருங்க. அடுத்து மகிழ்நன் அப்படிங்கிற சொல்ல இன்னைக்கு நான் படித்தேன். இன்னைக்கு படிக்கும் போது மகிழ்நன் நல்லா இருக்கு இல்லையா. அப்போ கணவன் மட்டும்தான் மகிழ்ந்திருக்கிறாரா இந்த ஒரு உறவுல, தலைவி வந்து மகிழ்ந்து இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் ஏதாவது பேர் இருக்கா, ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு நான் தேடி பார்க்க போறேன். அடுத்து அதுதான் சரியா. சைக்கோ படத்துல இருந்து உன்ன நினைச்சி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சௌக்கியமா கண்ணி பாட்டு வருது சங்கமம் படத்துல இருந்து.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 05 8220 4172.
2: தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்ததுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? சரி, மனசை தொட்ட மட்டும் பாட்டு கொடுக்கணும், அழைப்பெடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல். சரி, டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரும் 26ஆம் தேதி அகம் பேண்டினுடைய ஒரு அட்டுக்காசமான இசை நிகழ்ச்சி துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்க போகுது. ஹாரிஸ் ஜெயராம கிருஷ்ணன் இல்லையா, ஹாரிஸ் சிவராம கிருஷ்ணன், அவர் தெரியுமா யாரு அப்படின்னு? வையோன் சில்லி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு பாடினவர் தான் அவரு. அவருடைய பேண்டு தான் இந்த அகம் பேண்ட். ரொம்ப அழகான நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்க பாடிய பாடல்கள் சினிமா பாடல்களில் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே அப்படியான ஒரு இசைக்குழு, அவங்களுடைய இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. நீங்கள் இன்னும் டிக்கெட்ஸ் புக் பண்ணலை அப்படின்னா பிளாட்டினம் லிஸ்ட் அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்ஸை வந்து ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்கு இப்போ வரைக்கும். எனவே செப்டம்பர் 26ஆம் தேதி துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நானும் வரப்போகிறேன். நீங்களும் வாங்க பார்க்கலாம். சரியா, இப்போ பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அபுதாபில இருந்து ஹைதர் அலி மேடம்.
0: சொல்லுங்க ஹைதர் அலி, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு என்னவென்று சொல்வதம்மா.
0: சரி சரி, ஓகே, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. சரி, ஹைதர் அலிக்காக அந்த பாட்டு மனசு தோட்டமெட்டில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் விடைபெறேன். மீண்டும் நாளை நாம் பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottamittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்தது. தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்குவது குறித்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்த அரசாணைக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். சாலைகள் தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க தடை கோரி உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மனதளவில் ஜாதி பெயர்களை தக்க வைத்திருப்பவர்களுக்குத்தான் குழப்பம் இருக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மனதில் இருந்து ஜாதியை நீக்கியவர்களின் மனதில் எந்த குழப்பமும் இருக்காது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்தது. தமிழ்நாட்டில் ஜாதி பெயரில் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அதனையும் நீக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜாதி பெயர்களை நீக்க பிறப்பித்த அரசாணை சமூக நீதி மாற்றத்துக்கு மிகவும் பொருத்தமானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
2: இந்திய செய்திகள்.
4: அரசமைப்பின் 324வது பிரிவின் கீழ் சட்டப்பூர்வ விதிகளை பின்பற்றியே தேர்தல் ஆணையம் செயற்படுகின்றது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர்களின் கருத்தை தலைமை தேர்தல் ஆணையர் நிராகரித்ததாக எழுந்த புகார் பற்றி ஆணையம் விளக்கமளித்துள்ளது. ஒரு முடிவை எடுக்கும் முன் பல்வேறு கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் எழுவது இயல்புதான் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தை காக்க அரசமைப்பு கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்ற ஆணையம் உறுதி பூண்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் வருவாய் திரட்டலை தொடர்ச்சியாக பேணுவதோடு வரி அமைப்பின் செயற்திறன் மற்றும் நியாயத்தன்மையை மேம்படுத்தும் இடைக்கால வருவாய் மூலோபாயம் ஒன்றை உருவாக்கி செயற்படுத்துவது நாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் இவான் பாப்புஜோஜியோ தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார சீரமைப்பிற்கு வரி முறையை மேலும் திறம்பட்டதாகவும் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் நீதி மற்றும் நியாயம் வழங்கக்கூடியதாகவும் மாற்றுவது அவசியமாகும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலமே நாட்டின் வருவாய் ஈட்டும் திறனை தொடர்ந்தும் பேண முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
2: அமீரக செய்திகள்.
4: 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் துபாயின் ரியல் எஸ்டேட் துறை தொடர்ந்தும் வளர்ச்சி கண்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 104 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. இத்திட்டங்களில் செய்யப்பட்ட மொத்த முதலீட்டு மதிப்பு 111 பில்லியன் திர்ஹாம்ஸை தாண்டியுள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் மூலம் சந்தையில் புதிதாக 24 முதல் 537 குடியிருப்புகள் அலகுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரானில் சேதமடைந்த சவுத் பாஸ் எரிவாயு வயலின் உற்பத்தி திறனில் சுமார் 50% மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு துணை எண்ணெய் அமைச்சர் அகமது ஜிதார்கர் தெரிவித்துள்ளார். சவுத் பாஸ் எரிவாயு வயலில் சேதமடைந்த உற்பத்தி திறனை மீட்டெடுக்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அரசு சார்பு செய்தி நிறுவனமான ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து மறுசீரமைப்பு பணிகளும் குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக முழுமையாக நிறைவடையும் என்றும் அகமது ஸ்ராத்கர் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் குவேனா மக்காஃபா காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து விலகியுள்ளார். தொடர்ச்சியாக வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடை பிந்தசை காயங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் மக்காஃபாவுக்கும் தற்போது காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே காகிசூர் ரபாடா, ஆர்னில் பார்ட்மன் மற்றும் லுங்கி இங்டி ஆகியோரும் இதேபோன்ற காயம் காரணமாக அணியில் இடம்பெறவில்லை. மக்காஃபாவுக்கு பதிலாக லிசார்ட் வில்லியம்ஸ் தென்னாப்பிரிக்க அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான அணியில் அவர் மக்காஃபாவுக்கு பதிலாக விளையாடுவார் என்று கூறப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம்
5: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று இலையுதிர் காலம் தொடங்கியது. பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. முகானிஸ் மற்றும் அல்குவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: Rock with Raja.
6: Stay tuned.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back.
0: 1 hour of non-stop Raja hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamar FM in Seithi Surukam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: வாக்காளர்களின் பெயர்களை சேர்த்தல், நீக்குதல் மற்றும் மீண்டும் சேர்த்தல் தொடர்பான முடிவுகள், மேலும் வாக்காளர் பட்டியல் தரவுகளை கையாள்வது தொடர்பாக 3 தேர்தல் ஆணையர்களில் 2 10 மாதங்களில் குறைந்தது 14 முறை அதிகாரப்பூர்வமாக ஆட்சேபனைகளை பதிவு செய்துள்ளதாக செய்தித்தாளொன்றின் அறிக்கையை சுட்டிக்காட்டி கனிமொழி எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இவை இந்தியாவின் தேர்தல் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை குறித்து எழும் மிகவும் தீவிரமான கேள்விகள் என்று கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயர்கள் சேர்க்கப்படுகின்றன அல்லது நீக்கப்படுகின்றன, மேலும் வாக்காளர்களின் தரவுகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பது குறித்து தேர்தல் ஆணையத்திற்குள்ளேயே கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் மக்களுக்கு தெளிவான பதில்களை அளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக மொழி எம்பி தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எழுந்துள்ள விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அவற்றுக்கு உரிய பதில்கள் அளிக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நோக்கி கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றும் தேர்தல் ஆணையத்துடனான கருத்து வேறுபாடுகள் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பான அரசியல் விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியை நீக்குவதற்கான சட்டமூலத்திற்கு சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தனது சான்றொப்பத்தை இட்டுள்ளார். இதன்படி குறித்த சட்டமூலம் நேற்று முதல் சட்டமாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டமூலம் முதன்முறையாக வாசிப்பதற்காக 2026 August 4 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் 2 வராக வாசிப்பு மீதான விவாதம் கடந்த September 9 நடைபெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பின்றி அது நிறைவேற்றப்பட்டது.
2: அமீரக செய்திகள்.
3: அபுதாபியில் கட்டட ஆக்கிரமிப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்ப காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அபுதாபி நகராட்சிகள் மற்றும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. முன்னதாக 2026 September 16 வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. புதிய காலக்கெடு 2026 November 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: தென் அமெரிக்காவின் டர்பன் நகருக்கு அருகே உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 11 உயர்ந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து அணியின் தலைவர் ஹாரி புரூக் ஆண்களுக்கான T20 சர்வதேச துடுப்பாட்ட தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 4 இடத்தை பிடித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஹாரி புரூக் மொத்தமாக 170 ஓட்டங்களை பெற்றார். தொடரின் முதல் போட்டியில் ஆட்டமிழக்காமல் சதம் விளாசிய அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் புரூக் 67 ஓட்டங்கள் பெற்றதும் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் 12 இடத்துக்கு முன்னேற உதவியது. தற்போது டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் புரூக் விரைவில் 3 வடிவங்களிலும் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெறும் தற்போதைய ஒரே துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையையும் படைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the month.
4: Singer Hariharan.

0: மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடை. You're listening to 89.4 Tower FM and my name is
1: Sarah. And his name is John C.
0: சுதி சேராமல் பாடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இந்த ஜான்ஸ்டினா அவர் வந்து எப்போல்லாம் உள்ளே வராரோ அப்போல்லாம் வந்து அந்த பாட்டு வரும், அதுதான் வந்து இது. இந்த பாட்டு கூடவே வந்து அவரே பின்னாடி ரேப்லாம் அவர் பாடுவார். கேட்டிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். ஸோ மை டைம் மிஸ் நவ் நவ், அதே தான் வந்து அப்படியே கல்லி பாயில் வந்து அப்னா டைம் ஆயேகா, அப்னா டைம் ஆயேகா. ஆனால் தமிழில் வந்து இதுக்கு ஈக்குவலாக பாட்டு இருக்கா? அதாவது இதே வேர்டிங்ஸில் பாட்டு இல்லை. ஆமாம், எனக்கு ஏன் நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டு இருக்கா? இல்லை இல்லை, ஆனால் வேற இதோட பெஸ்டான பாட்டெலாம் இருக்குது தமிழில், அது வேற. பட் ஓகே, எனிவேஸ் டுடே ஐம் பேக், ஐம் பேக். அண்டு இப்போது வந்து ஊர் உலகம் ஃபுல்லாக நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன், பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கான். படப்படன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஊசியை குத்தி அப்படியே லைட்டாக கத்தி அப்படியே வாயில் ஒரு 5 நாளைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு முட்டிங்கன்னா தான் வந்து சரியாகும். சரியா, அதுவும் யார்கிட்ட கேட்டாலும் ஃபீவருன்றாங்க. இப்போ போன வாரம் ஃபுல்லாக எனக்கு ஃபீவரு, அப்படியே படுத்து படுக்கையாக இருந்தேன் நான், இப்போ தான் வந்து எழுந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நடமாடுறேன் அப்படின்னா வந்து உனக்கு ஃபீவரா? எனக்கும் தான்ப்பா ஃபீவர், எனக்கு இன்றைக்கி கூட தான் ஃபீவர், எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம், எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்படியே என் பக்கத்து வீட்டில், ஏற்று வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லார் வீட்லேயும் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டுருக்கு. பட் ஆல்மோஸ்ட் இட் வில் கம் டு அன் எண்ட், இட் ஹாஸ் கம் டு அன் எண்ட், பிகாஸ் இன்னையோட இன்னைக்கு காலையில் 4:05 சம்மர் இஸ் ஆஃபிஷியலி ஓவர், சம்மர் முடிந்தது. ஆமாம், ஸோ வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நண்பர்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அதனால் உள்ளுக்குள்ளே வந்ததுமே மெட்ராஸ்காரங்க எங்கே இருக்கீங்களோ உங்களுக்காக ஃபஸ்ட்டு பாட்டு, குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது, சூடுகாலம் முடிந்து விட்டது, லெட்ஸ் செலிப்ரேட் ஃப்ரம் நவ் ஆன். சொல்லதுமே பீட் வரணுமே, பீட்.
2: காகித கப்பல் கடலில் கவுந்திடுச்சா,
0: இதான் ஃபர்ஸ்ட் பாட்டு. சரியா, செகண்ட் பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ஒரு டெம்போ மேட்ச் இல்லாத, பட் இருந்தாலும் கேட்டதுமே நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு பாட்டு. ரீஓப்பனிங் ஆன் October 8th. அதே தான், அதே தான் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே டிக்கெட் ரேட்டு, ரெசிடென்ஸ்க்கு எவ்வளோ, டூரிஸ்ட்க்கு எவ்வளோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறப்ப நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க. பட் என்ன, 8th மிரக்கல் கார்டன் ரீஓப்பன் ஆகுது, அதனால் அப்பா விண்டர் வந்துருச்சுடா, இப்போ போகலாம் துபாய்க்கு, யூஏக்கு அப்படின்னு ஊர்லேருந்து கிளம்பி வர நிறைய பேருக்கு மிரக்கல் கார்டன் தான் சுற்றி காட்ட மறந்துடாதீங்க.
3: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள், The Bridge to your home. ABC Cargo and Courier, No. 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: காகித கப்பல் கடலில் கவிந்திருச்சா, பாட்டு எப்படி கேட்டு முடியுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட நியூஸ் அண்ட் சில பல விஷயங்கள், 2 இன்டர்வியூ அப்படின்னு சும்மா பேக்டா இருப்பது. உங்க அம்மா நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப எப்படி அப்படியே 4 அடுக்கில் கீழே சாப்பாடு, மேலே வந்து பொரியல், அதுக்கு மேலே வந்து அப்பளம், அதுக்கு மேலே கூட்டு ரசம் அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி தருவாங்களோ, அந்த மாதிரி நானும் இன்னைக்கு ஃபுல் பேக்கிங்கில் வந்திருக்கேன். ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஷோ அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பேக் டு பேக் 2 பாட்டு 2 பாட்டு

0: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
0: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
7: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
8: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
9: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
8: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
9: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
10: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
0: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: செழிப்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

வெல்கம் பேக். நான் தான் சாண்ட்லர் பிங் பேசுகிறேன். சாண்ட்லர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெல்கம் பேக் அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் போட்டாங்க இன்ஸ்டாகிராமில், என்ன நீங்கள் ரேடியோ வேலையே செய்ய மாட்டேங்குது, ப்ளீஸ் கம் பேக், எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னாங்க. அக்கா நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டோம், நாங்கள் வந்து நேற்று காலையில் 11 மணிலேருந்து எல்லாருமே ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் ஸ்ப்ரெட் தி நியூஸ் டு எவ்ரிபடி தட் வி ஆர் பேக் ஆன் ஏர் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். இப்போ ஐஃபோன் வந்து புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு, கரெக்டாக ஐஃபோன் பர்கண்டி நல்லாயிருக்கு போலியே. ஆமாம், அந்த சில்வர் கலர் இருக்குல்ல, அதை தாண்டி அந்த பர்கண்டி இந்த கலருக்கு வேண்டி நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் என்னோடய டவுட் என்னென்னா, இப்போ எல்லாருமே ஐஃபோன் வாங்கி கேஸ் போட்டுறோம்ல மேக்ஸிமம், அப்போது என்ன கலர் ஃபோன் வாங்குறோன்றது வில் இட் மேக் அ டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் இப்போ நான் வாங்கும்போது ஆரஞ்சு தான் வந்து ரொம்ப, நான் ஐஃபோன் 17 ப்ரோ வச்சுருக்கேன். ஸோ 17 ப்ரோ வரும்போது ப்ளூ, நேவி ப்ளூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இது ரெண்டும் ஆரஞ்சு தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டான கலராக இருந்தது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஏ இந்த கலர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்போ நிறைய பேர் ஆரஞ்சு கலர் வாங்கினாங்க. இப்போ என்கிட்டையும் சொன்னாங்க ஆரஞ்சு வாங்கு, ஆரஞ்சு வாங்கிட்டு நான் ப்ளூ தான் வாங்கினேன். ஏன் எனக்கு கலர் பெருசாக மேட்ரு கிடையாது, வாங்கி கவர் போட போகிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கிளியர் கேஸ் போட்டு சுற்றுவாங்க, அதை பார்த்துருக்கேன் நான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச, சி இன் மை ஒப்பீனியன், இஃப் யூ ஹேவ் அன் ஐஃபோன், ஐஃபோனுக்கு கிளியர் கேஸுங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் மெத்தட். ஏன்னா கிளியர் கேஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் வருஷம் ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும். சில பேர் எப்படின்னா கிளியர் கேஸ் போட்டு பின்னாடி வந்து ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ. நான் அந்த மாதிரி வச்சுருந்துருக்கேன். ஆனால் எனக்கு கிளியர் கேஸ் எனக்குமே வந்து ஃபேவரட்டாக இருந்ததில்லை. ஷீனுக்கோ டீமுக்கோ போனால் ஐஃபோனுக்கு வந்து அவ்வளோ அழகழகான கேஸ் எல்லாம் விற்கிது. என்கிட்ட வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு கேஸ் இருக்குது. நான் எப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் அந்த எல்லோ கலர் கேஸ் போட்டு நான் வந்து ஃபோட்டோ போடுறனோ செல்ஃபி போடுறனோ, கேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ பிகாஸ் எனக்கு விதவிதமான கேஸ் மாற்றி போடுறது ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இன் திஸ் கேஸ் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ புது ஐஃபோன் பற்றி பேசுவோம். ஜென்ரலாகவே வந்து வருஷம் வருஷம் ஒரு புது ஐஃபோன் வருது அப்படின்னா, ஐஃபோன் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ, என்றைக்கு லான்ச் ஆகுதோ, ப்ரீ ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரீ ஆர்டர் பண்ணி சில பேர் வந்து ஃபோன் ஆப்பிள் ஸ்டோரில் போய் வாங்குவாங்க. அது எப்படி வாங்குவாங்கன்னா, ஓகே, June 29, 2007 தான் முதல்ல ஐஃபோன் ரிலீஸ் ஆகுது. சரியா, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு ஹிட்டு, ரிலி ஒரு ப்ராடக்ட் முதல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிரி புதிரி ஹிட்டுனா ஐஃபோன் தான். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஐஃபோனை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷனாக எல்லா வருஷமும் ஐஃபோன் பைத்தியங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, பட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ ஐ வில் ஆல்சோ குவாலிஃபை மை செல்ஃப் ஆஸ் அன் ஐஃபோன் பைத்தியம். ஓகே, என்னென்னா அந்த ஸ்டோருக்கு வெளியில் கால் கடுக்க காலையிலேருந்து க்யூவில் காத்திருந்து அதுக்கப்புறம் நம்மளோட டிவைஸ் இப்போ வாங்கிட்டு வர்றது. இது இந்த வருஷம் வெள்ளிக்கிழமையும் நடந்துச்சு, 18ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, எல்லோரும் போய் வெளியில் நின்று வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் வருஷம் வருஷம் புது ஐஃபோன் வருது, நீ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஈஸியாக வாங்கிட்டு போகலாம், அப்புறம் ஏன் வந்து டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருச்சு, சாதாரணமாக வந்து அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளியே வந்து 12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ன்னு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம், ஐஃபோன் ஏன் அப்படி வாங்கணும், நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து தர போகிறாங்க அப்படின்னா. ரெண்டு விஷயம், ஒன்று நிறைய பேரால் வெயிட் பண்ண முடியாது, ரெண்டாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கே என் கைக்கு வந்துச்சா ஐஃபோன், என் வந்துச்சா உங்ககிட்ட இருக்கா, இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சும்மா புளிப்பு காட்டுறதுக்கு, கெத்து காட்டுறதுக்கு. இது ரெண்டு. மூணாவது வந்து என்ன அப்படின்னா, அப்படி என்னதான் இருக்குது ஐஃபோனில், புது ஐஃபோனில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆர்வம். இந்த நான் இந்நேரம் இந்த செய்தியை கேட்குற ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நிறைய பேர், என்ன இருக்கு போகுது எங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஐ வில் அக்ரி, விச் இஸ் ட்ரூ. ஆனால் ஐஃபோன் இஸ் ஐஃபோன், நோபடி கேன் பீட். ஆமாம், ஸோ எல்லாத்துக்கு இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை ஐஃபோன் வாங்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு என்ன வெயிட் பண்ணி வாங்குவோமே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வாங்கிடலான்ற ஒரு தாட்டில் நீங்கள் இருப்பீங்க. என்னோடய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு புது ஃபோனோ ஒரு புது ப்ராடக்டோ ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு மாதம் விட்டுட்டு வாங்கினவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக புது ப்ராடக்ட் வாங்கி அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிறதுலாம் ரிவ்யூ போடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் சாம்சங்குடைய ஒரு ஃபோன் வந்து எப்படின்னா, புதுசாக வந்து பேட்டரி பிரச்சனை நிறையா வந்து, பேட்டரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு நிறைய பேருக்கு ஆச்சு, அப்புறம் சாம்சங்கே வந்து அந்த மொத்த டிவைஸையும் வாங்கி புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிலாம் கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு புது ப்ராடக்ட் வரும்போதும் நாட் நெசசரி எல்லா நேரமும் ஒரு புது ப்ராடக்டில் வந்து ஃபால்ட் இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து வாங்கும்போது அந்த ஹைப் குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, நானே பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் டுபுசிலில் போயிட்டு சாதாரணமாக ஐஃபோன் பர்கண்டியோட ப்ரைஸ் போட்டால் சேலுக்கு போட்டிருப்பாங்க அன்பாக்ஸ்டு எல்லாமே, அதாவது நிறைய பேர் வாங்கி எக்ஸ்ட்ரா காசு போட்டு விற்பாங்க, 7000 திரம்ஸ்க்கு வாங்கி 10,000க்கு விற்பாங்க, ஏன்னா டிமாண்ட் இருக்குல்ல.
இது ஒன்று. இதே மாதிரி என்னடா ஐஃபோனுக்கு மட்டும்தான் இந்த இந்த மவுஸா, வரும்போதே வாங்கிடணும் அப்படின்னு மக்கள் வந்து டென்ட்டெல்லாம் போட்டு ஓவர் நைட்டு ஸ்டோருக்கு வெளியில் டென்ட்லாம் போட்டு காத்திருந்துலாம் வாங்குவாங்க. யூகே, யூரோப்பு, யூஎஸ்லலாம் வேறு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இப்படி மவுஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு பார்க்குறப்ப சாம்சங் உடைய எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பயங்கரமான கேம் பிரியர்ஸ் இருப்பாங்க, இந்த நிண்டெண்டோட ரொம்ப ஆன்டிசிபேட்டட் கன்சோல்ஸ்லாம், அந்த நிண்டெண்டோ ஸ்விட்செல்லாம் இப்படி தான் வாங்கினாங்க. நிண்டெண்டோ ஸ்விட்ச்சு, அப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸு, அப்புறம் அது மட்டும் இல்லை ஷூ, நைக்கி சுப்ரீமோட ஷூஸ், ஸ்னீக்கர்ஸ்லாம் வரும்போது பயங்கர அடிதடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போய் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்குள்ளே, இன்ஃபேக்ட் டெஸ்ட்லா கார் வரும்போது கூட நிறைய பேர் க்யூவில் நின்று காரை புக் பண்ணிட்டு போனாங்க. நைட்லாம் தங்கியிருந்து இந்த நம்ம ஊரில் வந்து பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு நைட் நைட் அங்கங்கே தங்கிப்பாங்களாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரி, எது எப்படியோ ஓகே. வேலாயுதம் படத்துலேருந்து ஒரு தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாட்டு வருது, உங்களுக்கு தங்கச்சியோ அடனோ இருந்தா அந்த பாட்டு கேளுங்க. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். தங்கச்சி தங்கச்சி உனக்கு தான் இந்த பாட்டு, இந்த அண்ணன் உனக்காக கொடுக்குறேன், எடுத்துக்கோ, எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கோ எடுத்துக்கோ.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
5: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்
7: இந்த

0: the evening, Karak. Welcome back, 449 on the clock. உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா? பாட்டு வேணும் அப்படின்னா படார்னு எனக்கு ஃபோன் அடிங்க. இப்போவே பாட்டு வேணும் அப்படிங்கிறத என்னன்றது கேட்டுருங்க. சரியா, எனக்கு இந்த கல்யாண விருந்து பாட்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழைய இந்த 90s வந்து சூப்பர் ஸ்டாருக்கெலாம் பாட்டு வரும்ல, எங்கிட்ட மோதாது அந்த டைப்பில், இந்த ராஜாதிராஜா அந்த டைம்லலாம் வர்ற அந்த ஏரால இருக்கிற பாட்டு மாதிரி இருக்குல்ல. வணக்கம். வணக்கம், யாரு? சாத்விகா சொல்லுங்க. சின்ன சின்ன பையனா நீ? சின்ன குழந்தையா நீ? ஏய் என்னடா அது கூட ஆமான்னு கூட உங்க அப்பாட்ட கேட்டதா? உனக்கு தெரியாதா என்ன கிளாஸ் படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். சரி, என்ன இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? என்னடா ஜாலியா நீங்க காலையில ஸ்கூல் போறது, மத்தியானம் வர்றது, சாயங்காலம் விளையாடுறது, மூணு நாள் லீவு. எங்க துபாயில இருந்து கால் பண்றியா? ஷார்ஜாவா? அபுதாபி. சரி, என்ன பாட்டு வேணும்? ஒரு நிமிஷம், உனக்கா உங்க அப்பாவுக்கா இந்த பாட்டு? உனக்கு எப்படி பிராக்டிஸ் இல்லையோ? அதே மாதிரி இந்த பாட்டு லைப்ரரியில இல்ல. என்ன மன்னிச்சிடுறா தம்பி, என்ன முட்டை கலக்கியா? சீரைக்கு நீ தான் நெஞ்சக்கு, அந்த பாட்டு தானே? சரி, ஓகே. ஆடுறா இங்க பாரு, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன எனக்கு பாடி கூட காட்ட போன. சரி, ஓகே, பாடு. பரவாயில்ல, பாவம் வந்து பாவம் போ, பையனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள். சரி டே தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உனக்காக பாட்டு போடுறேன், சவுண்ட் வச்சு கேளு. ஓகே ஓகே, பாய். சில நேரம் வந்து சின்ன பசங்க பேசும்போது இல்லை, பேரண்ட்ஸ் சைடில் தான் சொல்லுவாங்களா, அதை கேட்டு சொல்லுவாங்க, பேசுவாங்க. சில பசங்க வந்து அப்படியே சரளமாக பேசு, அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ன பேசுகிறதும் தெரியாது, நல்லா வளவளன்னு பேசுவானுங்க வீட்டுக்குள்ளே. ஆனால் வந்து ரேடியோ கால் பண்ணால் என்னென்னு பேசு, அந்த இன்னசென்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கணும் எப்பவுமே. ஸோ எனிவேஸ் எனிவேஸ் சாத்விக் ஆல்சோ வாஸ் லைக் தட். எனிவேஸ், கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு குட்டி பாட்டு வருதுடா. டே சாத்விக், இங்கே பாரு, அண்ணன் வந்து இந்த பாட்டை போட்டுட்டு இது அப்புறம் தான் நீ கேட்குற பாட்டு போடுவேன், அதனால் நீ வந்து வேறு ஏதாவது ரேடியோவில் வேறு ஏதாவது நல்ல பாட்டு போடுறாங்களா அப்படின்னு யோசிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், வேறு மாதிரி ஆக்கிடுவேன். கூடவே இருந்து கேளு. ஓகே ஓகே, ரைட் நவ் யூ ஹாவ் எ சாங் ஃப்ரம், என்ன பாட்டு போகிறோன்னு தெரியலையே, ஐயோ கடவுளே. சரி ஓகே, ஒரு கமர்ஷியல் பிரேக் வருது, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் சாத்விக் கேட்ட பாட்டு. And I will see you guys after 5 o'clock. This is RJ Bravo. You're listening to 89.4 Tamil FM.
1: We'll be back after a short commercial break. Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka, appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல, ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: Request a song. கனிவான கவனத்திற்கு Time check.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தொழிலதிபர் ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை வழங்கி விசாரணை வரம்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தொழிலதிபர் ஜெம் வீரமணி என்பவரால் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகி வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சிறுமிகள் சீரழிக்கப்பட்டதற்கு ஆதாரங்கள் இருந்தது தெரிந்திருந்தும் இந்த வழக்கின் குற்றவாளிகளை தப்பிக்கச் செய்வதற்கு கடந்த காலங்களில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று விமர்சித்துள்ளார். இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் பதிவான IIT மாணவர் உயிரிழப்புகளில் 50% அதிகமானவர்கள் பட்டியலின, பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 53 மாணவர்களின் கல்விக் கனவுகள் பாதியிலேயே முடிவுக்கு வந்ததாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. IIT-யில் சேர்வதற்காக மாணவர்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ளும் நிலையில் அங்கு மாணவர்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு தொடர்பான விவாதங்களையும் இந்த தகவல்கள் மீண்டும் எழுப்பியுள்ளன. மும்பை IIT-யில் 22 வயதான பிடெக் மாணவர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பேராசிரியர் ஒருவர் விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர் உயிரிழப்பு தொடர்பாக பேராசிரியர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதியில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ள இரு பிரிவினர் குறித்து போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள், மருத்துவ பரிந்துரையின் அடிப்படையில் ஆசனப்பட்டி அணிய முடியாதவர்கள் மற்றும் 135 சென்டிமீட்டருக்கு குறைந்த உயரம் கொண்ட நபர்களுக்கு அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டி அணிவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்களின் பாதுகாப்பு அவர்களின் கைகளிலேயே உள்ளதால் பாதுகாப்பு கருதி இத்தகைய நபர்களும் இடுப்பு பகுதியில் அணியும் லேப் பெல்ட் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரக நிதி அமைச்சகம் சவரின் ரீடெயில் டி சுகுக் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இரண்டாவது வெளியீட்டுக்கான விலை நிர்ணயம் மற்றும் சந்தா தொடங்கும் திகதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகள் கால வரையறை கொண்ட இந்த சுகுக் வெளியீட்டின் மொத்த மதிப்பு 5 கோடி திர்ஹாம்ஸ்கள் ஆகும். அமீரக குடிமக்கள் மற்றும் நாட்டில் வசிப்பவர்கள் உள்ளிட்ட சில்லறை முதலீட்டாளர்கள் ஐக்கிய அரபு அமீரக அரசின் ஆதரவுடன் வழங்கப்படும் ஷரியா விதிமுறைகளுக்கு இணங்கும் இறையாண்மை முதலீட்டு கருவியில் நேரடியாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை இந்த திட்டம் வழங்குகின்றது. இதில் முதலீடு செய்வதற்கான குறைந்தபட்ச சந்தா தொகை 1000 திர்ஹாம்ஸ்கள் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் கத்தார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதில் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்ததாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். பேச்சுவார்த்தையின் போது அனைத்து முனைகளிலும் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தெஹ்ரான் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என குறிப்பிடும் செயல்களை நிறுத்த வேண்டும் என்றும் ஈரான் நிபந்தனை விதித்ததாக பாகி கூறினார். மேலும் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பொருளாதார போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் ஈரான் கோரியதாக IRNA தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய ஒருநாள் அணியின் தலைவர் பேட் கமின்ஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரின் முதல் போட்டியில் விளையாட மாட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு மிச்சல் ஸ்டாக்கை விட தாமதமாக கமின்ஸ் சென்றடைந்துள்ளதால் டர்பனில் நடைபெறவுள்ள முதல் ஒருநாள் போட்டியில் அவர் களமிறங்குவாரா என்பது சந்தேகமாகியுள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அணியின் டெஸ்ட் வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்வரும் டெஸ்ட் தொடருக்கு தயார்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. இதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று இலையுதிர் காலம் தொடங்கியுள்ள நிலையில் பல பகுதிகளிலும் வெப்பநிலை கடுமையாக சரிந்துள்ளது. முக்காரிஸ் மற்றும் ஆல்குவா பகுதிகளில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவாயின் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜீனாவில் இன்று 36 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் நிலவும் வெப்பச்சலன வேகங்களினால் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: Welcome back. Okay, so Anjay Gala Aiduchu and this is RJ Bravo. You're listening to 89.4 Thumber FM, Thumber Radio. Thumber Music. உலகம் ஃபுல்லாக இப்போ ஏஐ மயம் ஆயிடுச்சு. எப்போ வந்து ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடின்னு ஒன்று விட்டாங்களோ, அதுக்கப்புறமா வந்து எந்த ஆப் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு ஏஐயோடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, கரெக்டாக. ஸோ வை நாட் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி, ஓகே நான் வந்து ஐம் நாட் கன் கிவ் மச் இன்ட்ரடக்ஷன் அபவுட் வாட் நான் இப்போ என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத விட, இங்கே ஒருத்தர் வந்திருக்கார். ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வாட் ஹீ ஹேஸ் இன் டேங்க் ஃபார் அஸ், அதுதான் வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ I'd like to welcome Unova's co-founder and CEO, Mr. Alex Pavan, on the show. Welcome back.
1: Hi, DJ Bro. How are you?
0: Good. Welcome back. Sulir Gura. Welcome. Welcome. I said welcome back.
1: Back in one of the first time.
0: Okay. One time you come to Tamil Nadu, you will come back. Of
1: course.
0: So, today, we are going to talk about Unova's story. So, generally, in general, and everyone is aware, in short, what is Unova?
1: So, Unova is பார்த்தீங்கன்னா நாங்கள் AI பேஸ்டாக ஒரு ஒரு மேட்ரிமோனியல் சைட்லேயும் ஒரு ஃபேத் பேஸ்டு ஒரு ஸ்பிரிச்சுவலாக எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு.
0: ஏன்னா
1: இப்போ எல்லாருமே ஏஐன்னு சொல்லும் போது ஏஐ வந்து உடனே இட் ஷுட் நாட் மேக் தெம் ஃபார், இட் ஷுட் மேக் தெம் நியர், அதுதான் கான்செப்ட் இருந்துச்சு. And we didn't want to be a dating site. Namakku dating app vandu nariya aichu. It's not a one time kind of an activity. So we wanted a lifetime harmony. Lifetime harmony AI-ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கும்போது there was a lot of possibility of ensuring successful marriages can happen through it. So our objective was proper. இப்ப நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா கேவைசி பண்றாங்க, நான் கல்யாணத்துல கேவைசி பண்றது இல்ல. சோ AI-ய வச்சு கேவைசில பண்ணி சக்சஸ்ஃபுல் மேரேஜ் எப்படி கொடுக்கணும்ன்றதுதான் எங்களோட யுனோவாவோட யூனியன் வச்சிருக்கோம். Union is what we believe in.
0: Okay.
1: It is matrimony in the thing, rendu individual karan. Union is not like that. Two families coming together. So adha vechu dhaan naanga vandu NRI based la eppadi kondu polam.
0: Okay.
1: Abdinna Unova oda matrimony and union services.
0: Okay. So it's a AI based matrimony site.
1: முன்னாடி எப்படி உங்க அப்பா அம்மா உங்களுக்கு போட தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல.
0: ஆக்சுவலா ஆமா, ஒரு மேட்ரிமோனியில ஏஐ பவர்ட் மேட்ரிமோனி வந்து நானும் கேள்விப்பட்டதில்லை இது வரைக்கும். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் ஐ எம் ஆல்சோ ஆன் மேட்ரிமோனி சைட்ஸ், எங்க வீட்லயும் பொண்ணுலாம் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் யூனோ, ஸோ சின்ஸ் நீங்க இதுல இருக்கிறதுனால உங்களுக்கு வேற நல்லா இருக்குன்னு இன்டெப்தாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஏஐ வச்ச ஒரு மேட்ரிமோனி சைட் நான் கேள்விப்படல இது வரைக்கும். யூனோ வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபார் மீ டு.
1: ஒரு ஒரு ஃபன் எபிசோட் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு என் வயசு தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எந்த பொண்ணு செட் ஆகலாம் இந்த பொண்ணு செட் ஆகலாம் கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ என்ன பண்ணிட்டா அப்படி கேட்கறது இல்லை. ஏஐக்கு போயிட்டு அவன் ஃபோட்டோவை அந்த பொண்ணு ஃபோட்டோவை ஒன்றா போட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான், இது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. பட் தென் ஐ ரியலைஸ் ஆக்சுவலி பேரண்ட்ஸும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஏஐ எப்படி வந்துருச்சுன்னா இப்போ அவங்க எப்படி இமேஜ் மார்க் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ பர்சன்ட் மேட்ச் ஆகும், ஏன் இது போகலாம், ஓகே துபாயில் இருக்கீங்க, இப்போ நான் வந்து உங்களை துபாயிலேருந்து சரி யூஎஸ் போன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை எனக்கு துபாய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ வி ஆர் டூயிங் அ கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர், வி ஆர் என்ஷூரிங் ஏஐ இஸ் மேட்சிங் டு தி இண்டிவிஜுவல் அண்ட் டு த ஃபேமிலி. ஸோ த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, தட்ஸ் த ஹோல் ஐடியா.
0: சரி, இப்போ இன் ஜென்ரல் யுனோவா வந்து நிறைய செவரல் பில்லர்ஸ் இருக்குன்னு நான் படித்தேன், என்ன வாட் ஆர் த பில்லர்ஸ் யுனோவா ஹாஸ்?
1: இல்லை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் ஆகணும்னா என்ன வேணும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்ட் மேரேஜ் தான் கவுன்சிலிங் எடுப்பாங்க. நானே சஜஸ்ட் பண்றதா நீங்க ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் எடுக்கணும். தட் இஸ்
0: ஓகே,
1: நீங்க மென்டல் ஹெல்த் கரெக்டா இருந்தா தான் வந்து நீங்க மேரேஜ் பண்ணணும்ன்றது என்னோட ஃபர்ஸ்ட் தாட்.
0: ஒரு பில்லர் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் கேன் கம்
1: not only related to marriage, it can be anything like anxiety, anger, depression, financial stress, health, all that.
0: So not necessary நீங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தரோட மேட்ச் ஆயிருக்கணும்னு அவசியம்
1: அப்படி இல்லவே இல்லை. அப்படி பிளாட்ஃபார்ம்ல
0: இல்லை.
1: சோ இப்ப உங்களுக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் பையன் பொண்ணுக்கு வேணும், அப்பா அம்மா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு வழி வேணும்ல. See, it's not only that appa amma payanukku pannanum, it should be vice versa also. Annam pressure kudukara annanukku or counseling pannanum illa. So andha or concept la na mental health vandu talk nu kondu vandu, you know epdina 24/7 support where you can chat, where you can talk to a person, not a bot, not an AI, a human, but understanding what is the nature of the person is. கரெக்டா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ரீல்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ரீல், நீங்கள் இப்போ ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா காமெடியே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட லைஃப் பேட்டர்ன் அப்படி நீங்கள் தேடர் பண்ணி எப்படி இருந்தால், நீங்கள் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதே சொல்லணும், தம்பி உனக்கு இந்த
0: மாதிரி பொண்ணு
1: செட் ஆகும், இதுதான் பார்த்துட்டு இருக்க, நீ எவ்வளோ பொண்ணை பார்த்தாலும் திரும்ப இதுக்கு தான் ஒரு ப்ரொஃபைலுக்கு, யூ ஷுட் பி தீஸ் ஆர் த த்ரீ வேஸ் டு கோ ஹெட். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, வி டிட்ன்ட் சே ஓகே மாதத்துக்கு இவ்வளோ காசு எடுத்துக்கங்கன்னு சொல்லவே இல்லை. வாட் வியர் சேயிங் இஸ் உனக்கு 3 இன்ட்ரடக்ஷன் ஏஐயோட கம்பேட்டபிலிட்டி ஸ்கோரோட கவுன்சிலிங்கோட கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சாலும் ரைட் 3 பேர் சோர்ஸ் கரெக்ட்லி வில் ஆல்வேஸ் பி அ மேட்ச், தட் இஸ் அ வே யூ ஷுட் கோ ஹெட்ன்றது ஒரு டெக்னிக்.
0: நைஸ், நீங்கள் வந்து பயங்கர டெக்னிக்காலிட்டியாக பேசுகிறீங்க. பையன் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கா நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் இன்னைக்கு வந்து யுனோவா இட்ஸ் அன் ஏஐ பேஸ்ட் மேட்ரிமனி சைட். ஸோ இதுக்கு இன்டெப்த்தாக உள்ளே இறங்கி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஹெல்த் பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அலெக்ஸ் பவுனஸ் யுவர் சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் யுனோவா. அண்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டு கல்யாண பாட்டே வருது, கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் கேட்டு சார்ஜ் ஆகுங்க.
2: Back to back. I'm part of the ring to part. Ring to part.

0: 89.4.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: எங்க

0: நம்ம பிளாட் வாங்குவோமா?
1: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
0: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
2: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-42
4: Powered by Altavasul Group of Companies.
5: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. You are back.
2: Welcome back. கேக்குற நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல வந்து பொண்ணோ பையனோ பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படினா வந்து கண்டிப்பாக யூ ஷுட் நோ அபவுட் UNOVAUnion.com. யுனோவா வந்து தேர் ஏஐ பேஸ்ட் ஒரு மேட்ரிமனி சைட். ஸோ அதோடைய கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அலெக்ஸ் வந்திருக்கார். ஸோ வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி, அதுக்கப்புறம் வந்து ஏஐ எப்படி ஒரு மேட்ரிமனி சைட்டில் ஒர்க் ஆகும், எந்த இடத்துல வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, ஐ மீன் உங்களுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு, வீட்டில் வந்து பொண்ணு பையன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் நோ அபவுட் UNOVAUnion.com. கரெக்டாக ப்ரோ?
3: கரெக்ட் கரெக்ட்.
2: ஸோ இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ யுனோவா யூனியன் டிஃப்ரெண்ட் என்ன பண்றீங்க, அண்ட் ஏஐ எப்படி ஒரு மேட்ரிமனி சைட்ல ஒர்க் ஆகுது, எந்த இடத்துலலாம் இட் கம்ஸ்?
3: கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு மல்டிபிள் திங்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் போயிட்டு சிவி ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுங்க, ஒரு ப்ரொஃபைல் ஜென்ரேட் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை திறந்து எல்லா டேட்டாவும் போடுவீங்க.
2: இன்னைக்கு
3: யாரும் பண்ணுறது இல்லை, அப்படி ஏஐ சாட் ஜிபிடியோ கிளாடு யூஸ் பண்ணி நாளைக்கே ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு கல்யாணம் ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் உங்ககிட்ட ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா வேணும் அப்லோட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நீங்கள் உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் போட்டு அப்லோட் பண்ணி பண்ண வேண்டாம். அண்ட் நீங்கள் எவ்வளோ கிளீனாக டாக்குமெண்ட்டெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஏஐ வந்து உங்களை அனலைஸ் பண்ணும். உங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோ என்ன வீடியோ வருது,
2: அதே மாதிரி
3: வீடியோ வருது. நீங்கள் கவுண்டமணி ஜோக்ஸ்ன்னு போட்டால் திரும்ப கவுண்டமணி ஜோக்ஸாகவே வரும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஏஐக்கு நாங்கள் என்ன பில்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு மாடல் பில்ட் பண்ணி இப்போ டிஜே பிராவோக்கு என்ன மாதிரியான கேர்ள் சூட் ஆகுன்றது அந்த ஒரு மாடலே கிரியேட் ஆகிடும். உங்களோட பிஹேவியர் என்ன இருக்கும், உங்களோட ஸ்க்ராலிங் டைம் மைட் பி நீங்கள் 12 மணிக்கு நைட்டு தான் வந்து ப்ரொஃபைல் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, 12:00 மைண்ட் செட் அது கண்டுபிடிக்கும். அந்த ப்ரொஃபைல் மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் அண்ட் வாட் வி ஹாவ் டு டூ பேரிங் இந்த மாதிரி வந்து கொண்டு வரலான் தான் இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீல் பேஸ்ட் கம்பேட்டபிலிட்டி கொண்டு வரலாம்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மேட்ரிமோனல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்து தான் போட்டிருப்பாங்க, இப்போ தான் ஃபுல் ஃபோட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஒரு பர்சன் வந்து நீங்கள் உங்கள் ரீலை போடுறீங்கனாலே ஒரு 5 ரீல் நீங்கள் போட்டால் ஆக்சுவலி ஏஐ கண்டுபிடிச்சணும் உங்களை டைப் ஆஃப் பர்சன் யார் நீங்கன்னு.
2: கல்யாணம் ஆகாது புள்ளியா?
3: ஸோ என்ன உங்களுக்கு இன்னொரு அத்தென்டிகேஷன் வரும். இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க, பேஸ்லிப் அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் போட்டிருக்கலாம், ஏன்னா எவ்வளோ வேணாலும் போடலாம். பட் இஃப் த டாக்குமெண்ட் இஸ் ஃபேக், அது கண்டுபிடிக்கும் எங்களுக்கு சிஸ்டம்.
2: ஓகே,
3: ஸோ இதுதான் வந்து நிறைய ஹர்டல் டுவர்ட்ஸ் கெட்டிங் அ மேரிட். ஓகே, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ நமக்கு மேட்ரிமோனியல் சைட்ல ஃபேக் டாக்குமெண்ட் ஃபேக் ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் வந்து ஏஐ மாடலில் பில்ட் பண்ணி மேட்ரிமோனிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம்.
2: ஓகே,
3: அண்ட் நான் ப்ரௌட்லி சொல்லலாம், குளோபலி தெர் இஸ் நோ ஏஐ மேட்ரிமோனியல் பிளாட்ஃபார்ம் எட்.
2: ஓகே,
3: தெர் இஸ் நோ. நாங்கள் வந்து பண்ண ரிசர்ச்லேயே நீங்கள் எங்கே வேணாலும் இந்தியாவில் போய் பார்க்கலாம்.
2: ஓகே,
3: ஏஐ கம்பேட்டபிள்னு இருக்கும்.
2: ஓகே,
3: ஆனால் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடு கூட எழுதலை, கம்ப்ளீட்டாக ஏஐலேயே டெவலப் பண்ணியிருக்கோம்.
2: ஓகே
3: ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கு. தட்ஸ் ஹவ் இட் இஸ்.
2: இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ ஜென்ரலாக வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்போ நான் யுனோவை பற்றி நிறைய படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலி வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜென்ரலாக யுனோ வந்து இப்போது பீப்புள் லிவிங் அவே ஃப்ரம் ஹோம், இப்போ நம்மள மாதிரி என்ஆர்ஐஸ், இப்போ இந்த மாதிரி என்ஆர்ஐஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இப்போ இந்த யுனோவா இஸ் மெயின்லி பில்ட் டு கனெக்ட் பீப்புள் லைக் என்ஆர்ஐஸ் லைக் அஸ், கரெக்ட்? அப்படி வச்சுக்கலாமா?
3: கரெக்ட். நீங்கள் சொல்லுறது பேங்க் ஆன். இப்போ வந்து நான் எப்படி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ தமிழ் மக்களே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு டைமில் நீங்கள் பொண்ணை தேடும்போது எப்படி தேடுவீங்கன்னா, நீங்கள் ஊர்லலாம் தேடுவீங்க, எனக்கு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் இருக்கிற பொண்ணே கிடச்சிச்சு, நம்ம ஊர் அப்படியும் கிடைச்சிச்சாங்கன்னா, அந்த மேட்ச் வந்துருச்சுன்னா இல் பி கம்ப்ளீட்லி ஃபைன், ரைட்? ஸோ என்ஆர்ஐ பேஸ்ட் மேட்ரிமனி இஸ் வாட் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி லுக்கிங் அட். ஏன் அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் இண்டியன்ஸ் மேரிங் நான் இண்டியன்ஸ் ஹவ் பிகம் குவைட் அ லாட். இப்போ நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்ச்சுரல் வேரியன்ஸ் இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபேஷன் எப்படி தெரியுமா உங்களுக்கு, இப்போ வெள்ளக்காரன் வந்து நம்ம ஊரில் வந்து வேட்டி சட்டையும் கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான், துபாயில் ஆகுது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் குளோபலி வந்து ஏன் ஒரு நீங்க பார்க்கலாம், குளோபலுக்கு ஒரு மேட்ரிமோனியல் சைட், ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஏன் மேட்ரிமோனியல் சைட் இல்லை? ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் நுவான்சஸ், டெக்னாலஜி பில்ட் பண்றது கஷ்டம். பட் இப்போ ஏ வந்ததுனால டெக்னாலஜி பில்டிங் இஸ் ஈஸி, ப்ரொஃபைலிங் இஸ் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ இருக்காங்க. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு பொண்ணை நீங்க மெட்ரோல் சைட்ல பார்த்தாலுமே திரும்ப இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரு ப்ரொஃபைல செக் பண்ணுவீங்க, இந்த பையன் இருக்கானா இந்த பொண்ணு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. பட் அந்த ஏஐ நாங்களே கொடுத்தோன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து world has become much more easier through technology.
2: Okay.
3: And we want to make matches, partners through unoyunion.com much easier for people to access.
2: Nice. ஏனா இப்போ யூசுவலா வந்து இப்போ வெளிநாட்டில் உட்காந்து ஒரு பொண்ணு தேடும் போதோ பையன் தேடும் போதோ ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான். வெளியில அதாவது நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணோ பையனோ பாக்கணுமா, இல்ல அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ அங்கே பாக்கணுமாங்கறதுலி
3: எடுத்து எப்படி இருக்கும்னா, பையன் வெளிநாட்டுல படிப்பான், பொண்ணு வந்து ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணி திரும்ப வெளிநாட்டு கூட்டுவோம். இப்ப வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான், பொண்ணு வெளிநாட்டுல இருக்க பையன் திரும்ப படிப்பான். சோ இப்ப என்ன சொல்றாங்க, நீ ரெண்டு பேரும் இங்கேயே ஒரு அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா தென் நம்ம வந்து கொண்டு போலாம். பட் பிளாட்ஃபார்ம் டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் ஒன்லி டு என்ஆர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க திருச்சியில இருக்கிற பொண்ணு மதுரையில இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்.
2: இருக்கார்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Thalaivar Song of the Hour. Thalaivar Song of the Hour.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic-ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
6: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
7: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, Player Responsibility, TNC Supply.
8: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல?
9: நீ ஃபைல் செய்யாதவா?
8: போயா ஃபைல் கராது?
10: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
11: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
12: FTA approved leading tax agency.
13: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
14: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஓகே, ஸோ யுனோவா அவங்க வந்து யுனோவா இட்ஸ் அ ஏஐ பேஸ்ட் மேட்ரிமனி சைட். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக இப்போ எல்லா ஆப்லேயுமே எல்லா வெப்சைட்லேயுமே இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் ஃபோன் எடுத்தாலே வந்து முக்கால்வாசி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸோடைய இன்வால்மெண்ட்டோட தான் வருது. ஸோ ஒய் நாட் மேட்ரிமனி சைட்டில் கூட அது இருக்கக்கூடாது. ஸோ இன் ஜென்ரல் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு வரும்போது, ஓகே இந்த இன்டர்வியூ மொத்தமுமே உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து கல்யாணம், நீங்களே வந்து ஒரு ஒரு வரன்லாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, யூ ஷுட் ஆக்சுவலி செக் அவுட் yunova.com. அண்ட் அதோடைய கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அலெக்ஸ் இருக்கார், அதுக்கப்புறம் பல்லவி இருக்காங்க, அண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவரோட தங்கச்சி. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு நீங்க துபாய்னு தெரியாது இல்ல?
1: தெரியாது, நிறைய பேர் நான் சென்னை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க.
0: ஓகே ஓகே, தட்ஸ் குட் தட்ஸ் குட். சரி ஓகே, எனிவேஸ் இப்போ ஜென்ரலா நீங்களும் வந்து யுவர் பார்ட் ஆஃப் யுனோவா.
1: கரெக்ட்.
0: ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு மேட்ரிமனி சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணணும் அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணுவோம், இல்லாட்டி வெப்சைட்டுக்குள்ள போவோம், லாகின் வந்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு டிஃப்ரெண்ட் யுனோவா இஸ் ஃப்ரம் அதர் மேட்ரிமனி சைட்ஸ்?
1: ஸோ அலெக்ஸ் வந்து சொன்ன மாதிரி தான், இட் இஸ் ஏஐ பேஸ்ட் கம்பேட்டபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வர்றது தான். பட் ஏஐ பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து என்னென்னா, வாட் வி பிலீவ் இஸ் வி பிலீவ் இன் த ஷேர்ட் வேல்யூஸ் ஆஃப் போத் த பாய் அண்ட் த கேர்ள் அண்ட் த ஃபேமிலி ஷேர்ட் பிலீஃப்ஸ். அண்ட் இதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங் என்னென்னா, இந்த என்டையர் ஜேர்னியில் உங்கள் ஃபேமிலியுமே இருப்பாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ லைக் வி ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆஸ் இன் இப்போ துபாயிலுமே வந்து வி ஆர் கோயிங் டு கம் அப் வித் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் இவெண்ட்ஸ் லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் இவெண்ட்ஸ். வி ஆர் கோயிங் டு இன்வைட் யூனோ சிங்கிள் பாய்ஸ் சிங்கிள் கேர்ள்ஸ் ஃபேமிலியோட வரலாம், தே கேன் மீட், அதெல்லாமே நாங்கள் நிறைய வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா மேட்ரிமோனி சைட்ஸும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி, இட் இஸ் மோர் ஆஃப் யூனோ வேல்யூஸ் ஜாஸ்தி இருக்கு, பிலீஃப் ஜாஸ்தி இருக்கு வித் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. So that is a different thing what we are doing at Yunova Union.
0: Okay, that's good. Ipo enakku vandu Alex kitta kekka vendi enna na, ipo you know vandu generally vandu you are building a community appdi na padichen.
2: Amma.
0: So in what context building a community?
2: See, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கம்யூனிட்டி டெவலப் பண்ணீங்க, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ ஒரு கம்யூனிட்டிக்கு தான் போவீங்க. நீங்க பேச்சுலரா இருக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் வீடு எடுப்பீங்க, கரெக்டா? சோ பட் ஃபார் அ பேர் டு ஹேப்பன் இன் அ கம்யூனிட்டி, ரைட், ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே ஓகே.
2: இப்போ நிறைய பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி மேட்ரிமனி ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
0: ஓகே.
2: ஏன் ட்ரஸ்ட் இல்லைன்னா, எல்லாருக்கும் வந்து தேர் பியாண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தே ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஹெட் அண்ட் யூனோ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் மேரிட். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லான்ச்சுக்கு ஒரு 30-60 days நாங்கள் பிளாட்ஃபார்ம் ஓப்பனாக வச்சுருக்கோம்.
0: இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் தான்,
2: ஓப்பன், நீங்கள் வந்து போய் நீ போடலாம், நாங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ணல. அண்ட் ஏம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணலாம் தான். ரைட்டான கம்யூனிட்டி, ரைட்டான பீப்புள், எங்கள் டீம் வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க, அவங்களோட வெரிஃபிகேஷன் பார்த்துக்குவாங்க, அவங்க ட்ரஸ்டபிளான சோர்ஸை கேட்டுக்குவாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இன்னொரு பர்சனுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணுறோம், அப்போ தான் அந்த மேட்சே வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் ஒன் நைட்.
0: ஓகே.
2: பட் திஸ் இஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட்.
0: ஓகே.
2: ஸோ இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ்.
0: ஓகே.
2: இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் கம்யூனிட்டி, ஃபேஸ்புக்கில் கம்யூனிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரு எத்திக்கல் ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி, லைக் பல்லவி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ், இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் கிரியேட்டிங் அ மேரேஜ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு ஃபேத் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் கூட வச்சுருக்கோம் மென்டல் ஹெல்த், பிகாஸ் ஐ திங்க் மேரேஜ் நீட்ஸ் தட் டுடே. கரெக்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிட்ட பேருக்கு மென்டல் ஹெல்த்தோட கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா தான் கரெக்ட்.
0: ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு தான் முதல்ல தான் அனுப்பி வைக்கணும், அவங்களுக்கு தான் தேவைப்படும்.
2: எங்களோட ஐடியாவும் அதுதான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பையன் பொண்ணுக்கு மாத்திரம் மென்டல் ஹெல்த் ஒரு செஷன் மாத்திரம் இல்லை, மைண்ட் பி பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டின், அப்பா வந்து ஹிந்துவாக இருந்தாங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. When I was a kid, இன்னைக்கு ஒரு கிராஸ் கல்ச்சர் கிராஸ் மேரேஜ் இஸ் நோ டிஃபரெண்ட் டுடே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விட்டு வேற ஏதோ ஒரு நாட்டில் இருந்து யாரையோ கூப்பிட்டு வந்து கூட கல்யாணம் பண்ணுறாங்க. கரெக்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணோம், ஒரு கல்ச்சர் டெவலப் பண்ணோம், பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர்ஸ் வேல்யூஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபேமிலிஸ், தென் அப்ரிங்கிங் அ கிட் டுமாரோ பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர். அதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து மேரேஜ் தான். ஓகே. அண்ட் when everybody is saying marriages are declining, but I am, or you know, a union or a tribe, and how do you make more successful marriages in a nice and a spiritual manner
0: generally? So adanalai ipo idu kekkravanga யாரெல்லாம் வந்து யுனோவா மூலமா பயனடைய முடியும், யாருக்கெல்லாம் யுனோவா பயனடைய பயனான ஒரு வெப்சைட்டா இருக்க போகுது? கல்யாணம் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.
2: கல்யாணம் பண்றவங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா.
2: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வி ஆர் ஆல்சோ இன் தி வெர்ஜ் ஆஃப் என்ஷூரிங் தட் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுடலாம் மாத்திரம் இல்ல. சோ அது எங்களோட
0: ஃபாலோ அப் ஆஃப்டர் தட்ஸ்
2: a USP which we have. நீங்க கல்யாணம் ஆயிட்ட பிறகு கூட, we want to ensure that it is going on a smooth manner. You still want to talk to somebody.
0: Okay.
2: Because நிறைய பேர் என்ன ஆயிடும்னா, கல்யாணம் ஆயிட்ட பிறகு விட்டுருவாங்க, எல்லாமே நல்லா போகுதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் 3-4 months நாங்க ஃபோன் பண்ணி, ஓகே ஒரு உங்களுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, we want to have a suggestion. Might be ஒரு டாக்டர் இருக்காங்க, you want to have a talk. You want to meet a gynec, you want to meet a psychiatrist, you want to meet a mental health person, is what we continue doing in our packages, so that we don't ensure only, actually marriage கூட லேட்டர் ங்க, matrimonial side ல ரெண்டு பேர் ஆயிட்டோம்னா அதுக்கு அப்புறம் அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க.
0: Nice. This is where we are going. Very beautiful.
2: Yeah.
0: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து you have a team to follow up. இதை பத்தி பேசுவோம் நம்ம. இப்ப வந்து குட்டியா ஒரு பாட்டு வருது, கடைசியா ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. மெயின் மேட்டரே இப்பதான் சொல்றாங்க. நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சோ யுனோவா AI based மேட்ரிமோனி சைட்டுடைய கோ ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் அலெக்ஸ் இருக்கார் கூடவே, பல்லவி இருக்காங்க. எஸ்.
3: Chillax song of the hour. Brought to you by Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 4242.

0: We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில, ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். கரெக்ட், இது தமிழ் படத்துல இங்கிலீஷ் படத்துல எல்லா படத்துலயும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மேட் ஃபார் ஈச் அதர், அதுக்கப்புறம் ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம், இந்த மாதிரி பல மேட்டர் நம்ம கேட்டிருக்கோம். பட் இருந்தாலும் எனி அரேஞ்ச்ட் மேரேஜ் மேக்ஸிமம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டோர் ஸ்டெப் ஆஃப் மேட்ரிமோனி சைட்ஸ். கரெக்டாக அவங்க வீட்டில் வந்து பையனோ பொண்ணோ பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கல்யாணத்துக்காக அரேஞ்ச்ட் மேரேஜுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளூர்லேயே சொந்த ஊர்லேயே பொண்ணோ பையனோ பார்க்கலாமா, இல்லை வந்து எங்கே வேலை செய்கிறாங்களோ எங்கே தங்கியிருக்காங்களோ அங்கே பார்க்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். ரெண்டுமே பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு போகும். ஸோ ரைட் நோ நீங்கள் அந்த ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ யுனோவா யூனியன் டாட் காம், ஸோ தேர் ஏஐ பேஸ்ட் மேட்ரிமோனி சைட். ஸோ அவங்கள பற்றி தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யுனோவா அலெக்ஸ், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் பல்லவி இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து இப்போ ஜென்ரலாக நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்டால் அதே கேள்வி தான் மறுபடியும் வேற ஒரு டோனில் கேட்குறேன். ஸோ இன் ஜென்ரல் யுனோவா யாருக்கு யாருக்கெல்லாம் என்ன பண்ணலாம், யுனோவா வாட் யுனோவா வில் டூ?
1: சரி, யுனோவா வந்து யுனோ யூனியன், யூனியன் வச்சதே நாங்கள் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் ஒரு ரெண்டு பார்ட்னர், ஒரு பார்ட்னர் தேடிக்கணும் லைஃப்பில். ஸோ நான் யார் யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது ஆசை இருக்கோ, பாய் கேர்ள், வெயிட்டிங் டு கெட் மேரிட், சிங்கிள், ஐ திங்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் இல்லைல்ல, ஜஸ்ட் அதர் மேட்ரிமோனி சைட்டுன்னு யோசிக்காமல் உங்களுக்கு உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கா, அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம். இதால் ஒரு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா will be the most happiest people. Correct? So in the 60 day window யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்ரிபடி வில் பி டேக்கன் த்ரூ, என்ன சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் ட்ரீட்மெண்ட் தான் எங்களுக்கு, எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். வி ஆர் நாட் ட்ரீட்டிங் எனிபடி லைக் மேலே கீழே அந்த மாதிரி எல்லாம் இல்லை.
0: ஓகே,
1: வி வாண்ட் டு ட்ரீட் எவ்ரிபடி ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன், ப்ராப்பர் கேரோட நம்ம பார்த்துக்கலாம் தான் எங்களோட இன்டென்ஷன்.
0: நீங்கள் வந்து KYC பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் நீங்கள் அதை ஒரு வாட்டி மென்ஷன்
1: பண்ணி. இப்போ நீங்கள் ரிசர்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், லிங்க்டின்லேயும் நோக்கரிலையும் இப்போ யாரும் போய் ப்ரொஃபைல் போடுறதில்ல. ஏன் போடுறதுன்னா அதில் வந்து அவ்வளோ டேட்டா போட்டு அது நோபடி இஸ் யூஸிங் இட். கரெக்டாக இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், KYC-யில் வந்து சிம்பிளாக இப்போ தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட்ஸ் கூட வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலாக இல்லை இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாலு பேருக்கு ஃபோன் பண்ணணும், இல்லாட்டி யூனிவர்சிட்டி கால்
0: பண்ணணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும்.
1: பேக்ரவுண்ட் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போதே உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க.
0: ஆமாம்,
1: கரெக்டாக. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறதில்ல.
0: ஓகே,
1: பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க நல்லவங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா? இவன் வெளிநாட்டில் இப்போ நீங்கள் சொல்ல இடத்துல டிஜே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, பட் நிஜமெல்லாம் நீங்கள் டிஜே பண்ணுறீங்களா இல்லையான்னு ஒரு அந்த ஒரு வேலிடேஷன் வேணுமா இருக்கும் இல்லையா. ஸோ வி யூஸ் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் ஆல்சோ டு என்ஷூர் 100% KYC.
0: ஓ, பேக்ரவுண்ட் செக்கே வந்து
1: தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களோட வேலை என்னன்னா 13 பேராமீட்டர், இந்த ஃபேமிலி இதெல்லாம் கேட்குறாங்க, பையன் எல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு, இவனுக்கு முன்னாடியே கல்யாணம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான நிறைய கேசஸ் இருக்கு. ஒரே பையன் வந்து நிறைய நியூஸ்ல பாத்துருக்கீங்க, ஒரே பையன் வந்து 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 6 பொண்ணு கல்யாணம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் போறது, இந்த மற்ற போர்ட்டல்ஸ்ல என்ன இருக்கோ மேட்ரிமோனி போர்ட்டல்ஸ்ல அதான் போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஒரு ஒரு மேட்ரிமோனி ஆப்புக்கும் ஒரு கல்யாணம்.
1: இப்போ நீங்க பாத்தீங்களா எப்படி அந்த மாதிரி, இப்போ எப்படி ஆச்சுன்னா, நீங்க கிரெடிட் கார்டு சீட் நடக்கிற மாதிரி மேட்ரிமோனியல் ஆப்ல நிறைய அந்த மாதிரி நடக்குது. அண்ட் இந்த மாதிரி KYC-ல வந்து நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம், அது பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னு.
0: ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து ஜென்ரலா யுனோவால வந்து KYC செக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு டீம் வச்சு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கவுன்சிலிங் மாதிரி மென்டல் ஹெல்த் செக்அப் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுறீங்க.
1: அதே நீங்கள் ஏஐயில் சொல்லணும், இந்த பொண்ணு வந்து லாஸ்ட் 12 மணி நேரமாக ஆன்சர் பண்ணல, இவ சேட் பண்ண மாட்டா, வேற பொண்ணுக்கு கிவ் யூ சஜஷன்ஸ், இல் கிவ் யூ சஜஷன் வாட் இஸ் யூர் கம்பேட்டபிள், ஷீஸ் 80% கம்பேட்டபிள் ஆனால் நான் ரெஸ்பான்சிவ், இவ 75% தான் கம்பேட்டபிள் ஆனால் வெரி ரெஸ்பான்சிவ். நம்ம மேன் ஓ ரெஸ்பான்சிவ், சரி ஹலோன்னு போட்டு பார்ப்போன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேட்டபிலிட்டி. இன்னொன்று என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு போடுறாங்களோ இல்லை என் தம்பி போடுறான்னா, எல்லா மேட்ரிமோனியல் சைட்லையும் வேற யாரும் தான் போடுவாங்க. ஓகே, ஸோ அவனுக்கே தெரியும் பிஹேவியர்ல இது அப்பா போடுறாங்களா இது தம்பி போடுறான் அந்த ரெஸ்பான்ஸ் வச்சே சொல்லும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஏனால நம்மளால கொண்டு வர முடியுது. நான் உங்களுக்கு சொன்னேன் ரீல் பேஸ்ட், நீங்கள் இப்போ ஒரு 1000 ரீல் வந்துருச்சுன்னா அது நமக்கே தெரியும், ஓ இந்த பையன் செட் ஆவானா இந்த மட்டும் செட் ஆகலையோ, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸை நம்ம கொண்டு வரலாம்னு பார்க்குறோம்.
0: ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 60 டேஸ் இட்ஸ் ஃப்ரீ அண்ட் இட் இஸ் ஓப்பன் நவ். இப்போ யாராவது கேட்குறவங்க கூட இப்போ பண்ணலாம் இல்லையா,
1: ஜஸ்ட் unova.union.com போய் உங்கள் ப்ரொஃபைலில் மாத்திரம் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவும் பண்ண முடிக்கலன்னா வெறும் ஒரு ப்ரொஃபைல் நாலு ஃபோட்டோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு அனுப்புங்க, மிச்சம் நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ரொஃபைல் ஃபில் பண்ணி கம்பேட்டபிலிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் பல்லவி அவங்க டீம் வந்து ஒரு பெரிய டீம் வச்சுருக்கோம்.
0: ஓகே,
1: தே வில் டாக் டு யூ, தே வில் டேக் கேர் ஆஃப் யூ.
0: ஓகே,
1: வி பிலீவ் தட் எவ்ரிபடி இஸ் ஃபேமிலி ஃபார் அஸ்.
0: தட்ஸ் கூல் அண்ட் வெரி ரைட்ஃபுல்லி சேட். அண்ட் தேங்க்ஸ் அலெக்ஸ் அண்ட் பல்லவி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் UNOVA.
2: Thank you.
0: Okay.
1: உங்க ப்ரொஃபைலும் போடுங்க.
0: என் ப்ரொஃபைல் என்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. Anyways, that was Alex and Pallavi from UNOVA Union, UNOAH Union.com. அதுக்குள்ள போங்க, அப்போதெல்லாம் உங்களுக்கு ஆல் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி ஹூ ட்ரைங் டு கெட் மேரிட். நல்ல பொண்ணாவும் நல்ல பையனாவும் சீக்கிரம் கிடைப்பாங்க. I'll see you guys after 6 o'clock. Yeah.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax complaints and business growth.
2: 89.4 Tamar FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முழுவதும் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்காமல் மக்களின் உயிரோடு தவிக அரசு விளையாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெங்கு பரவுகின்றது என்று பத்திரிகைகளும் பொதுமக்களும் எச்சரிக்கை செய்த போதிலும் அதனை தவிக அரசு கவனத்தில் எடுக்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவர் உயிரிழந்த போதும் அது ஸ்கிரப் டைபஸ் உண்ணி காய்ச்சல் என்று திசை திருப்பும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டிய அளவுக்கு முறையான சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். தமிழ்நாட்டில் இதுவரை 17,348 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உண்ணி காய்ச்சலால் இதுவரை 4,653 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானா அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்தது. தெலங்கானா மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மேலும் 2 பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தன. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 5 உயர்ந்தது. ஏற்கனவே தீ விபத்தில் சிக்கிய 3 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. குறித்த மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் நேற்று முன்தினம் 11:30 அளவில் தீப்பிடித்தது. சில குழந்தைகள் உடல் கருகிய காயங்களுடன் பல குழந்தைகள் புகையால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. மீதமுள்ள குழந்தைகளில் 20 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை தொடர்பான மானியம் வழங்குவது அல்லது விலை திருத்தம் செய்வது குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜி ராஜகருணா தெரிவித்தார். கடந்த நாட்களில் ஏனைய எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் எரிபொருள் விநியோகத்தை குறைத்தமையினால் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக கடந்த வாரம் அனைத்து எரிபொருள் நிறுவனங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதன்போது அந்நிறுவனங்கள் தமக்கு ஏற்படும் நட்டம் குறித்து அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் எமிரேட்ஸ் மருந்து நிறுவனம் தனது ஒழுங்குமுறை செயற்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது. மருந்துகளின் மதிப்பீடு, சந்தைப்படுத்தல், அனுமதி வழங்குதல், ஆய்வுகள், மருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் பக்க விளைவுகள் கண்காணிப்பு, இடர் மேலாண்மை மற்றும் மருந்து விநியோகத்தின் நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகளை ஒருங்கிணைத்ததன் மூலம் இடிஇயின் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 June 30 வரை ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள மருந்து கிடங்குகள், சந்தைப்படுத்துதல் அலுவலகங்கள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி நிலையங்களில் மொத்தம் 2030 ஆய்வு மற்றும் ஒழுங்குமுறை கண்காணிப்புகளை இடிஇ மேற்கொண்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: இந்தோனேஷியாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சுமார் 1.75 லட்சம் பேர் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல வாரங்களாக நீடித்து வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தொடர்ந்தும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களில் 40,000 மேற்பட்டோர் சிறு குழந்தைகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு இருமல், மூச்சுக்குழாய் அழற்சி முதல் நியூமோனியா போன்ற தீவிரமான சுவாச நோய்கள் வரை பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. காட்டுத்தீ காரணமாக உருவாகும் நச்சுத்தன்மை கொண்ட புகை மூட்டம் இந்தோனேஷியாவின் பல பகுதிகளை மட்டுமின்றி அண்டை நாடுகளான மலேசியா மற்றும் சிங்கப்பூரின் சில பகுதிகளையும் சூழ்ந்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: முன்னாள் ஆஸ்திரேலிய சகலத்துறை ஆட்டக்காரர் ஆஷ்லி நாஃப்கி 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகவுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்த பின்னர் நெதர்லாந்து ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நாஃப்கே பொறுப்பேற்க உள்ளார். நெதர்லாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் அவர் 2 ஆண்டுகள் செயற்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாஃப்கே முன்னதாக ஆஸ்திரேலிய அணிக்காக சகலத்துறை ஆட்டக்காரராக விளையாடினார். தற்போது பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக பணியாற்றி வருகின்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: 89.4 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio, namma music. Star of the month.
4: Singer Hariharan.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியும்தான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம்.
0: அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: the evening, Karak. குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு த மூணாவது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கடக். இது ஆர்ஜே பிராவோ. இன்னைக்கு வந்து ஒரு நெக் டு நெக் பல விஷயங்கள் புதுசு புதுசாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தமிழ் ஃபார்மில் சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதனால் ப்ராப்ஸ் இல்லை அவங்களுடைய. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து ஊரில் சென்னையில் அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன்லலாம் வந்து நீங்கள் வந்து பிளாட் வாங்கணும் அப்படின்னா ப்ராப்ஷல் இஸ் தமிழ்நாடுஸ் நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் பீப்புள். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராப்ஷல் மூலமாக நிறைய பிளாட்ஸ் வாங்கலாம். அவங்களுடைய இவெண்ட் வந்து வார வாரம் யூஏயில் வேறு வேறு எமிரேட்டில் நடக்கும். ஸோ போன வாரம் ஒரு இடத்துல நடந்தது, இந்த வாரம் வந்து துபாயில் புர்ஜ்மானில், புர்ஜ்மானுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஐடிஎஸ் பில்டிங் இருக்குல்ல அங்கே நடக்குது. ஸோ வந்து ப்ராப்ஷல் மூலமாக உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒரு பிளாட் வாங்கி நீங்கள் போட்டுணும், போட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த வாரம் 27ஆம் தேதி இந்த இவெண்ட் நடக்குது. ப்ளீஸ் கோ தேர். 0564154242 திஸ் இஸ் நம்பர். ஓகே, இப்போ எப்படி வழக்கம் போல ஜானகிராமன் சார் ப்ராப்ஷல் இருந்து இந்தியால இருந்து கனெக்ட் ஆவாரு. அதே மாதிரி ரைட் நவ ஹி இஸ் அகைன் வித் அஸ் சார். வணக்கம்.
1: வணக்கம் மிஸ்டர் பிரேவோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். முகத்தே காட்ட மாட்டேங்கிறீங்க, ஊர்ல இருந்தே போன்.
1: டெக்னாலஜி எவ்வளவு டெக்னாலஜி எவ்வளவு கனெக்ட் பண்ணது பாருங்க. நான் எங்க ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம், மக்களும் அதை கேட்டுட்டு இருக்காங்க.
0: எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி சார். இப்போ வந்து ஜெனரலா இப்ப 27ஆம் தேதி இந்த வாரம் ஒரு இவெண்ட், இப்படி ஒரு ஆஃபரா இஸ் கமிங் பேக் டு துபாய் அகைன், கரெக்டா சார்?
1: மக்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஆஃபர் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே, மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ற எல்லாருக்குமே 4 டிக்கெட் துபாய் டு சென்னை 2 & 4 முற்றிலும் ஃப்ரீ.
0: ஓகே,
1: எனக்கு டிக்கெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து டிஷ் வாஷர் பாத்திரம் துடைக்கிற மிஷின், அவங்க பாத்திரமே துடைக்க வேண்டாம், பாத்திரம் துடைக்கிற மிஷின் ஃப்ரீ. ரெண்டாவது வந்து இந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் ஃப்ரீ. அண்ட் மூணாவது பரிசா வந்து 55 இன்ச்சஸ் எல்இடி டிவி ஃப்ரீ.
0: சப்போஸ் வந்து ஊருக்கு போக வேண்டாம், எனக்கு வந்து நான் இங்க இருக்கேன், எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னா அவங்களுக்கு அந்த
1: டிக்கெட்டுக்கு
0: ஜெனரல். ஓகே, கொஞ்சம்
1: மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், லெஸ் தன் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீ 2 & 4.
0: ஓகே,
1: அந்த மூணு ப்ராடக்ட்ல ஏதாவது 2 ப்ராடக்ட் அவங்க எடுத்துக்கலாம்.
0: ஓகே, நைஸ் சார். சார் வார வாரம் கேட்கறோம் அதே கேள்விதான், பட் இருந்தாலும் திஸ் இஸ் வெரி ஒரு பிளாட் அப்படின்னு வரும்போது அது எந்த லொக்கேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறது என்னதான் அது பல வாட்டி பேசினாலுமே புதுசாக கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏ பரவாயில்லையே, நல்லா இருக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன் ஜென்ரல் பேசிக்காக பிளாட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க சார். ப்ராப்ஷலுடையது
1: நம்மகிட்ட ப்ராப்ஷனில் வந்து பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட், 180 ஏக்கர்ஸ்ல நம்ம காஞ்சிபுரத்தில் போட்டிருக்கோம், டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்போர்ட்ஸ் சிட்டிலாம் இருக்கு.
0: ஓகே,
1: அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே சென்னை நோக்கி வந்தீங்கன்னா பூந்தமல்லி தண்டரம், பெங்களூர் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு இல்லையா, NH 45 இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன் ரோட்லயே தண்டலம் ஒரு லொகேஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சுங்குவார் சத்திரம் அந்த மாதிரி ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்க சுங்குவார் சத்திரத்துல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இல்ல எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறமா திருவள்ளூர் டவுனுக்குள்ளயே நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது ஆப்போசிட்ல காலேஜ் இருக்கும், உடனே வீடு கட்டி குடியேறலாம். அப்புறம் ஆவடி பக்கத்துல வேப்பம்பட்டு
0: கேள்விப்பட்டிருப்பீங்க,
1: பிளேஸா இருக்கு, பயங்கர டெவலப் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அது சென்னை டு திருப்பதி பைபாஸ் பக்கத்துல இருக்கு, வேப்பம்பட்டுல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அப்புறம் மருமல் நகர் GST தெரியல உங்களுக்கு, குருவாஞ்சேரியில கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: தெரியும் சார், தெரியும் தெரியும் தெரியும்.
1: GST குருவாஞ்சேரியில ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இதுக்கு வேண்டாம் எனக்கு, ஏதோ எனக்கு தரையில வேண்டாம் மேலதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹில்ஸ் லொகேஷன்ல குன்னூர்ல ஒரு லொகேஷன் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இல்ல இல்ல, அதை விட உயரமா வேணும் கேட்டீங்கன்னா கொடைக்கானல்ல ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட், 100 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கொடைக்கானல் லான்ச் பண்ண போறோம்.
0: முக்கியமான
1: விஷயம், நான் துபாய்க்கு வரும்போது எல்லாருமே திருச்சியில இருக்கா திருச்சியில இருக்கான்னு கேட்டாங்க, காமா கண்டிப்பா திருச்சியில ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். பஞ்சபூர் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல திருச்சியிலயும் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்
0: ஜெனரல். சோ திருச்சி தான் வந்து புது வரவு ப்ராப்ஷனுக்கு இல்லையா சார்? நடக்குது சார். நான் வந்து அப்படியே ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு மறுபடியும் லைனுக்கு வரேன் சார். தேங்க்யூ. ரைட்டு. ஸோ அதனால் பாட்டு உங்களுக்காக வருது, பாட்டுலாம் கேட்டு முடிங்க. ப்ளாட் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசுவோம், இன்றைக்கி நிறைய பேசுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
0: We'll be back after a short commercial break.
7: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
8: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
7: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
9: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
7: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யூஏ ல இருந்து அப் அண்ட் டவுன் பிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
4: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
5: Welcome back. இது 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Did you just see this? 6:30 ஆச்சு, இருட்டிடுச்சு. Oh my God. இன்னைக்கு காலைல 4 மணிலிருந்து சம்மர் அஃபிஷியலி எண்டு, வின்டர் அஃபிஷியலி ஸ்டார்ட். சரி, ஓகே, நவ் லெட்ஸ் கம் பேக். நம்ம வந்து வாழ்க்கையை பார்ப்போம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு பிளாட்டோ ஒரு இடமோ வாங்கி போடணும் அப்படிங்கிறது மைண்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இது காலகாலமாக இருக்கும். ஒரு இடத்த வாங்கி போடுப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு பிளாட்டை வாங்கி போடுப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம். இது எப்பவுமே காலகாலமாக இருக்கிறது தான், கரெக்டாக. ஸோ அதனால தான் வந்து ப்ராப்ஷல் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் பீப்புள். ஸோ த திங் இஸ் ப்ராப்ஷல் வந்து வர வாரம் அவங்களுடைய இவெண்ட்டை இங்கே நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய பிளாட்ஸ் இந்தியாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கொடைக்கானலில் இருக்குது, ஸோ பல இடங்களில் இருக்குது, அதெல்லாம் ட்ரிச்சியில் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வாரம் 27th ஐடிஎஸ் பில்டிங் விச் இஸ் ஆப்போசிட் டு புர்ஜ்மான் மால் அங்கே நடக்குது. 0564154242 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ப்ராப்ஷரில் பிளாட் எங்கெல்லாம் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இந்த வாரம் என்னென்ன ஆஃபர் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். ஸோ ஜானகிராமன் சார் வந்து இப்போது லைனில் இருக்கார். சார் வணக்கம். சார்
6: வணக்கம். மிஸ்டர் பிரேவோ,
5: சார் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டவுட். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். இப்போ ஒரு பிளாட் வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ பட்டா சிட்டாலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குப்பா அப்படின்னு வாங்க. இந்த நான் வந்து இந்த பட்டா சிட்டான்னு சும்மா ரைமிங்க்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பட்டா அண்ட் சிட்டாவோட முக்கியத்துவம் என்ன? ஒரு ஒரு பிளாட் வாங்கும்போது என்ன சார் அப்படின்னா, பட்டா மீன்ஸ் வாட், சிட்டா மீன்ஸ் வாட்?
6: ஓகே, வெரி குட், நல்ல க்வெஸ்சன் தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக் ரேடியோ இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி இது வந்து ரேரா ப்ராஜெக்ட், ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, எல்லா கிளைண்ட்டுக்கும் தெரிவிக்கிறேன், இன்னைக்கு வந்து சென்னையில் டிடிசிபி இல்லை சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் நம்மகிட்ட இருக்க எல்லா லேஅவுட்ஸுமே டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதான் நம்பி வாங்கலாம்.
5: அது
6: வகை என்ன, அந்த நிலத்தின் வகை என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்.
5: புறம்போக்கு
6: நிலம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. பட்டா சிட்டா என்றால் நீங்க ஒரு சேல் டீட் பண்ண பிறகு அந்த நிலத்தின் உரிமை பேரை, அந்த லேண்ட் ஓனர் பேரை கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிபிகேட் தான் பட்டா.
5: ஓகே,
6: அந்த லேண்டோட கிளாசிபிகேஷன் எந்த வகைப்படுறது அப்படின்றது தான் சிட்டா. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கண்டிப்பா பட்டா சிட்டா நீங்க செக் பண்ணணும்.
5: இருக்கு
6: என் திருச்சியில ஏதாவது பிளாட் விடுங்க, திருச்சியில எல்லாம் பிளாட் விடுங்க எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால இப்ப பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ், புது பஸ் டெர்மினஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: நான் திருச்சி போனதே இல்லை சார் இது வரைக்கும். ஆனா நீங்க சொல்லும் போது,
6: நீங்க முதல்ல சென்னைக்கு வந்து நீங்க போங்க, மிகப்பெரிய பஸ் டெர்மினஸ் வந்து பஞ்சப்பூர் லொகேஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது லைவ் ஆயிடுச்சு.
5: சரி,
6: அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு.
5: இன்னொரு
6: லேண்ட்மார்க் சொல்லணும்னா கண்டோன்மெண்ட் சொல்லுவாங்க, இப்ப நம்ம எப்படி சென்னையில அண்ணா நகர் சொல்றாங்க, அந்த மாதிரி கண்டோன்மெண்ட்ல இருந்து நமக்கு எக்ஸாக்டா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரே ப்ராஜெக்டா தான். மொத்தம் 101 பிளாட் அதுல வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம்.
5: 30 feet road, 33 feet road
6: எல்லாம் இருக்கு.
5: ஓகே,
6: ரயில் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கம் தான். அங்கிருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் 12 to 13 kilometers தான் வரும். ஸோ உங்களுக்கு பஸ் இருக்கு, ரயில்வே கனெக்டிவிட்டியும் இருக்கு, ஏர் கனெக்டிவிட்டியும் இருக்கு, பக்கத்துல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு.
5: என்னெல்லாம் தேவைன்னு எல்லா நாலேஜும் கெயின் பண்ண போறேன் வாரம் வாரம். ஜானகிராமன் சார் இஸ் கனெக்டட் வித் அஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ ப்ராப்ஷல் வந்து அவங்களுடைய பிகெஸ்ட் பிளாட் செல்லிங் இவெண்ட்டு இந்த வாரம் நடத்துகிறாங்க ஒரு நல்ல ஆஃபரோட. ஸோ அவங்க 800 square feet கீழே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பிளாட் வாங்குறப்போ தே ஆர் கிவிங் ரெண்டு பேருக்கு 214 டிக்கெட்ஸ் டு சென்னை. இதே வந்து 800 square feet ஜாஸ்தி அதிகமாக வாங்குறப்போ 4 பேருக்கு 214 டிக்கெட்ஸ் தராங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். 0564154242 இஸ் த நம்பர். யா,
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல?
3: நீ ஃபைல் செய்யவா?
2: போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்ஷியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
7: தி வாட் கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
8: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
9: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
10: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
9: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
11: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
9: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
12: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஓகே. ஜென்ரலாவே வந்து நம்ம வந்து வேற வேற கண்ட் வேற நாட் வேற ஊருக்கு வந்து உழைச்சாலே ஒரு 5-10 வருஷம் சேர்ந்தாப்புல இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊரில் ஒன்று வாங்கி போட்டுருவோம். இல்லாட்டி எங்கே வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக சூப்பராக நல்ல ஒரு இடத்துல ஒரு பிளாட் கிடைக்கிது, அது வாங்கி போட்டலாம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து என்ஆர்ஐ இங்கே துபாயில் யுஏயில் இருக்கிற பல ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு 5-10 வருஷம் 5-10 வருஷம் 1-2 வருஷம் சேர்ந்தாப்பில் ஒர்க் பண்ணாலே பரவாயில்ல, இந்தியாவில் எதாவது ஒன்று வாங்கி போட்டுருவான், ஏதாவது ஈவெண்ட்டு இருந்தால் சொல்லு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி நீங்கள் யார்ட்டது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கார ஆள் வேணும்ல, அதுதானா? ஏன்னா ப்ராப்ஷல் வந்து அவங்களுடைய சூப்பரான பிளாட்ஸை வந்து இந்த வாரம் 27th புஷ்மன் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐடிஎஸ் பில்டிங்கில் ஒரு இவெண்ட்டில் வந்து அவங்க வந்து தேர் ஷோ கேசிங் ஆல் தியர் பிளாட்ஸ். ஸோ உங்களுக்கு பிளாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ பை இட் ஃப்ரம் ப்ராப்ஷல் 0564154242 இதான் நம்பர். ஓகே, ஜானகிராமன் சார் வந்து இப்போ சென்னையிலேருந்து நம்மளோட கனெக்டடாக இருக்கார். சார் இப்போ எனக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவுட் சார். இப்போ வந்து நான் தான் நான் வரேன் இவெண்ட்டுக்கு வரேன், நான் வந்து ஒரு பிளாட் வந்து புக் பண்ணிட்டேன் சரிங்களா. ஒரு வாரம் கழிச்சு வந்து இல்லை எனக்கு பிளாட் வேணாம் என்னை வந்து மனசை மாத்திட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு புக்கிங் அமௌண்ட் போட்டிருப்பேன்ல சார், நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அது எனக்கு திருப்பி ரீஃபண்ட் வந்துருமா இல்லை வந்து எப்படி?
3: இல்லை 100% வரும். நிறைய பேருக்கு அந்த ஒரு ரியல் எஸ்டேட்ல பணம் கொடுத்தா திருப்பி வருமானன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா ப்ராப்ஷல் வந்து அப்படி கிடையாது. நம்ம 19 இயர்ஸ் தான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும். நீங்க துபாயிலும் சரி சென்னையில வந்து சரி நீங்க பிளாட்டை புக் பண்ண அட்வான்ஸ் நீங்க வேண்டாம் திருப்பி கேட்டா அட்வான்ஸை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் 100%. 1 ரூபாய் கூட பெனால்ட்டி ஃபீஸ் இல்லாம பெரும்பாலும் சில கம்பெனிலாம் பண்ணுவாங்க 10%, 5% பிரிச்சுட்டு கொடுப்பாங்க.
2: ஓகே,
3: நம்ம அது மாதிரி பண்றது இல்ல. துபாய் கஸ்டமர்ஸ்க்கு 3-4 working days உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும்.
2: ஓகே,
3: அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமே சொல்றேன், துபாய்க்கு ஈவெண்ட்ஸ் வரவங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. ஸோ ஃப்ரீ வாக்கிங் தான், நீங்க ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணா போதும். விசிட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு லே அவுட்ஸ் எல்லாம் பிடிக்கும், நீங்க பிளாட்ட புக் பண்றீங்க.
2: சேல்ஸ்
3: மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கால் அட்டன் பண்ணி கஸ்டமருக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம 1-to-1 மீட்டிங்காக நம்ம நடக்குது இல்லையா துபாயில் ஒரு ஈவெண்ட், அந்த ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச லொகேஷன்ஸ் அந்த வீடியோஸ் போட்டோஸ் லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு பிளாட் அவைலபிலிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் என்னன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளியரா டிரான்ஸ்பரன்ஸா பண்ணுவாங்க. எதுவுமே ஹிடன் காஸ்டே கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்க பிளாட்டை புக் பண்ணிக்கலாம்.
2: ஓ ஓகே, அவ்வளோதான். ஸோ அதனால ஃபோன் எடுத்தா நீங்கள் இந்த டைமுக்கு இந்த இவெண்ட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க.
3: ஆமாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வரத்துக்கு ஒரு இவ்வளோ திராம் பே பண்ணுங்க 100 திராம் பே பண்ணுங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இல்லை. இட்ஸ் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: ஓகே,
3: கண்டிப்பாக கட்டாயமாக வந்து மீட் பண்ணும். வாங்குறாங்களோ வாங்கலையோ கண்டிப்பா வந்து நம்ம ஊர் மண் எப்படி இருக்கு என்ன ரேட்டுக்கு போகுது எப்படி டெவலப் பண்றது பார்த்துட்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ராப்ஷன்ல. அதனால எல்லா கஸ்டமர்ஸும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தா மட்டும் போகணும்.
2: டன் சார், டன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ எப்படின்னா இந்த வாரம் ப்ராப்ஷனில் நடக்கிற இவெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து தராங்க. பேரே வந்து இப்படி ஒரு ஆஃபராக நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ ஜென்ரலாக 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே புக் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் 2 டிக்கெட்ஸ் 2 and 4 சென்னைக்கு போயிட்டு நீங்கள் திருப்பி வர மாதிரி 2 பேருக்கு. ஓகே, 2 பேருக்கு 2 and 4 டிக்கெட்ஸ். அண்ட் இதே வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா 4 பேருக்கு 2 and 4 டிக்கெட்ஸ். ஸோ எனக்கு டிக்கெட்லாம் வேணாம் எனக்கு லீவெலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து யூ கெட் அஷ்யர்ட் கிஃப்ட்ஸ் லைக் டிஷ் வாஷர், அதுக்கப்புறம் வந்து ரோபோட் வாக்யூம் கிளீனர், அப்புறம் வந்து 55-inch LED டிவி, இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கண்டிப்பாக கிஃப்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் அப்புறம் தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கையில் ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்தே விட்டுறாங்க ப்ராப்ஷல். ஸோ அதனால் கோ அட்டன் திஸ் ஈவெண்ட். ஐடிஎஸ் பில்டிங்க்கு ஐ மீன் புஷ்மன் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐடிஎஸ் பில்டிங்கில் தான் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. 0564154242 இஸ் த நம்பர். We'll be back after a short break.
0: ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யூஏ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட் கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
5: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
6: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
7: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @iTreat ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DAP1 துபாய்.
8: எனக்கு சக்கரை வியாதி,
9: சுகரா, இது எத்தனை நாளா?
8: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
9: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
8: சார்?
10: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர்
1: நைன் PM
5: வரைக்கும் மீட் பண்ணுங்க.
6: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
11: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
12: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
7: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ப்ராப்ஷலுடைய சூப்பரான ஒரு பிளாட் செல்லிங் இவெண்ட் இந்த வாரம் ஐடியாஸ் பில்டிங் இருக்குல்ல, புஜ்மன் மாலுக்கு ஆப்போசிட்ல அங்கே நடக்குது. 0564154242 அந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்ஷலுடைய இவெண்ட்டில் போய் கலந்துக்கலாம். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ என்ட்ரி, என்ட்ரி ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோன் அடிச்சுட்டு இந்த டைமுக்கு நாங்கள் வரோம், நாங்கள் வந்து உங்களுடைய பிளாட்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த டைமுக்கு எப்படி வரணும், எத்தனை டைமுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய அவைலபிலிட்டி எப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்ஷலுடைய பீப்புள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான். And you can go and happily buy your plots. Sir, finally, sir, Janakiraman, sir, finally, finally, what do you,
1: sollunga, sollunga, bro.
0: What do you want to say, sir? Sollunga, sir.
1: Sir, finally, துபாய் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா எங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ராப்ஷல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கஷ்டப்பட்டு உங்க ஃபேமிலி உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் விட்டுட்டு நீங்க துபாய்க்கு போய் ஒர்க் பண்ற காரணம்னா உங்களோட பசங்களுக்கு உங்க பேர பசங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும், உங்க லைஃபுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும் தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஹார்ட் ஏர்ன் மணி கட்டாயமா நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் தான் எல்லாருடைய எண்ணமும். அந்த நல்ல ப்ராடக்ட் கண்ணை மூடி பார்த்தா உங்களுக்கு கண்ணை திறந்து பார்த்தாலுமே இந்த ரியல் எஸ்டேட் தான். ஸோ பிளாட்ல கட்டாயமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ரிசியேஷன் ஆகிற ஒரே ப்ராடக்ட் எந்த ஒரு கிளைமேட்டிக் சீசன் வந்தாலும் சரி எந்த ஒரு சிச்சுவேஷனுமே பிளாட் மட்டும்தான். ஏன்னா மற்றபடி மொபைலையோ கார்லையோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆயிடும். நிலம் உங்களோட உரிமை, நிலம் உங்களோட அடையாளம், நிலம் உங்களோட முகவரி. அதனால ப்ராப்ஷன்ல நீங்க பிளாட்டை புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச முகவரிய நீங்களே தேர்ந்தெடுங்க. நல்ல ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாம உங்களோட ஃபேமிலிக்காக நல்ல பிளாட்டை புக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ பிரபு, நீங்களும் நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ப்ராப்ஷல் சார்பாக உங்களுக்கு
0: போய் அவங்களுடைய பிளாட்ஸ் எல்லாம் பாருங்க. அண்ட் இன் ஜென்ரல் ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு பேங்க் லோன் எப்படி பண்ணணும் அண்ட் டைட்டில் எவ்வளோ கிளியராக இருக்கணும் அது எந்த அளவுக்கு நீங்கள் கவனித்து பார்க்கணும் அது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி யூ கேன் டேக் அ டிசிஷன். ப்ராப்ஷலுடைய எல்லா பிளாட்ஸுமே வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட். அண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே புக் பண்ணால் ரெண்டு பேருக்கு 2 & 4 டிக்கெட்ஸ் இந்தியா டு டுபாய். அண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே புக் பண்ணால் நாலு பேருக்கு 2 & 4 டிக்கெட்ஸ். ஓகே, நான் உங்களை 7 மணிக்கு பண்ண மீட் பண்ணுறேன். ஐல் சே ஐல் டெல் யூ த நம்பர் ஒன்ஸ் அகேன், 0564154242. இந்த வாரம் 27ஆம் தேதி ஈவெண்ட் நடக்குது ஐடியாஸ் பில்டிங்ல, புஜ்மனுக்கு ஆப்போசிட்ல. ஓகே,
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasathu dimmittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக காவல்துறையின் போக்கை விமர்சித்துள்ள வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை ஜிம் கிரனைட்ஸ் வீரமணி தொடர்பான வழக்கில் உண்மைகளை வெளிக்கொண்டுவர சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஒரு காலத்தில் நம் நாட்டிலேயே சிறந்த காவல்துறையாக பாராட்டப்பட்ட தமிழக காவல்துறை கடந்த சில ஆண்டுகளில் ஊழல் நிறைந்ததாகவும் திறமையற்றதாகவும் அரசியல்வாதிகளின் விருப்பத்திற்கேற்ப செயற்படும் துறையாகவும் மாறியுள்ளது என்று அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பல இளம் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றவாளியான ஜிம் கிரனைட்ஸ் வீரமணிக்கு எதிராக போக்சோ வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணையை தமிழக காவல்துறை எப்படி கையாண்டது என்பது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு என்று அவர் விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தேர்தல் ஆணைய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு பெறாத தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நீக்க வேண்டும் என்று கபில் சிபல் மற்றும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் அரங்கேறும் முறைகேடுகளை பார்த்த சிலருக்கு மனசாட்சி உள்ளது என்பது தெரிய வந்துள்ளதாக கபில் சிபல் கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் எதிர்ப்புகள் நிலவுவதாக வெளியான தகவல்களுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் உரிய நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், உலகளாவிய வர்த்தக கொள்கைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல் நினோ தாக்கத்தின் விளைவாக இலங்கை தொடர்ந்தும் பொருளாதார அபாயங்களை எதிர்நோக்கி வருவதால் சீரான பொருளாதார கொள்கைகளை பேணுமாறும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துமாறும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவான் பாபு ஜார்ஜியோ தலைமையிலான IMF குழுவொன்று 2026 செப்டம்பர் 10 முதல் 23 வரை இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு சமீபத்திய மேக்ரோ பொருளாதார முன்னேற்றங்கள், நீட்டிக்கப்பட்ட நிதி அமைப்பின் கீழ் அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் 2026 கொள்கை முன்னுரிமைகள் குறித்து மதிப்பாய்வு செய்தது. இந்த பயணத்தின் முடிவில் அறிக்கையொன்றை வெளியிட்ட பாபு ஜார்ஜியோ தொடர்ச்சியான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரம் உறுதியுடன் இயங்கி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். லெகோலேண்ட் துபாய் ரிசார்ட் எதிர்வரும் அக்டோபர் 7 புதிய சீசனை தொடங்குகின்றது. மினிலேண்ட் பகுதியில் புதிதாக ஒலி மற்றும் ஒளி காட்சி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதே நாளில் ஹாலோவின் கொண்டாட்டங்களும் தொடங்குகின்றன. அக்டோபர் மாத பள்ளி விடுமுறையுடன் இந்த புதிய சீசன் தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. லெகோலேண்டில் கனெக்டிங் த்ரூ பிளே என்ற கருப்பொருளின் கீழ் இந்த சீசன் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக 2 முதல் 12 வரையிலான குழந்தைகளை கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டு பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் அனுபவங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. சாகோஸ் தீவுகளை மொரீஷியஸிடம் ஒப்படைப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை இங்கிலாந்து மறுபரிசீலனை செய்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தை மோசமானது என்று விமர்சித்திருந்தார். இதனையடுத்து ஒப்பந்தம் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதை இங்கிலாந்து அமைச்சர் வெஸ்ட் ட்ரீட்டிங் உறுதிப்படுத்தியுள்ளார். சாகோஸ் தீவுகள் தொடர்பான இந்த ஒப்பந்தம் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேசம் மற்றும் அங்குள்ள டியாகோ கார்சியா தீவை சுற்றியுள்ள முக்கியமான பாதுகாப்பு மற்றும் அரசியல் விவகாரங்களுடன் தொடர்புடையதாகும். இந்தியாவுக்கு எதிரான டி டுவெண்டி சர்வதேச தொடரில் இருந்து நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா விலகியுள்ளார். கடந்த வாரம் விளம்பர படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட தோள்பட்டை உபாதை காரணமாக அவர் தொடரில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வலது தோள்பட்டையில் ஏற்பட்ட உபாதையில் இருந்து முழுமையாக குணமடைய ரச்சின் ரவீந்திராவுக்கு சுமார் 6 வாரங்கள் தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் நவம்பர் 4 தேதி தொடங்கும் ஒருநாள் போட்டித் தொடரில் அவர் விளையாடும் வகையில் உடற்தகுதி பெறுவார் என்று நம்பப்படுகின்றது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி தொடர் எதிர்வரும் அக்டோபர் 22 தேதி கிரைஸ்ட் சர்ச்சில் தொடங்குகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, ஜெனியூன் பார்ட் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
4: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, டாடி. I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் அடிக்க.

0: ஆமாப்பா, என்ன இன்னைக்கு வந்து ஒரே குக்கிங்ஸாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு வேலையோ வேலை தான். இல்லை ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு ரொட்டீனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது செய்கிறோம், இப்படி காலை எழுந்திரிக்கிறோம், மதியானம் அதை செய்கிறோம், மதியானத்துக்கு நடுவுலையும் மதியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவில் இதை செய்கிறோம், சாயங்காலம் ஆஃபீஸ் முடியுது. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்லேயே இருந்துட்டு அந்த ரொட்டீனே வந்து நமக்கு ஒரே நாளில் டபுள் ஷிஃப்டாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டயர்டாக இருக்கும். ஸோ எனிவேஸ், வெல்கம் பேக். 7 o'clock மேலே ஆகிடுச்சு, 7:13 இன்ஃபேக்ட், 7:13. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் மாதம் 23rd ஆனது எப்படி கொஞ்சம் யோசிங்க. இப்போ செப்டம்பர் எப்போ வந்தது? நேற்று தான் வந்தது. செப்டம்பர் 1st செப்டம்பர் நேற்றுக்கு தான் ஆன மாதிரி இருக்குது. படாருன்னு பார்த்தா முடியவே போகுது. என்ன இது, அடுத்த வாரம் புதன்கிழமை ஆச்சுன்னா செப்டம்பர் 30 முடிஞ்ச போச்சு செப்டம்பரு. டேய் என்னடா அது, இவ்வளோ வேகமாக போனால் எங்கடா போகிறது நாங்களாம், இன்னும் புரியல. துபாயில் மட்டும் கிளாக் வந்து வேகமாக ஓடுது போடல நமக்கு, என்ன படா படா படா படா படான்னு இருக்குது. பட் எனிவேஸ் எனிவேஸ் மீசை முறுக்கு படத்தோட மூவி கான்டெஸ்ட் நடக்குது இப்போது, சரியா? நேற்றுக்கும் நடந்தது, வின்னர்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ படத்தில் வந்து எப்படின்னா, மீசை முறுக்கு படத்தில் வந்து கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றார். இவர் மீசை முறுக்கு பார்ட் 1 நான் சொல்கிறேன். ஆமாம், அந்த ஃப்ரெண்டு யார் ஆக்சுவலி? ஆக்சுவலாக அவரோட பேர் என்ன, அதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு கேள்வி. ஓகே, மீசை முறுக்கு பார்ட் 1 ஹிப்ஹாப் ஆதி கூட ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருப்பார், ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு கூடவே வருவார். ஆக்சுவலாக அது உண்மையான கேரக்டர் தான். அந்த கேரக்டரை படத்தில் யார் பண்ணா, அந்த கேரக்டரோட பேர் என்ன? ஆமாம், ஸோ நீ வந்து ஃபோன் எடுங்க, ஃபோனுன்றேன், 0502528940 இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு. பேர் பதில் எல்லாத்தையும் வந்து MM அப்படின்னு டைப் பண்ணி போட்டுருங்க, போட்டு படப்படம் இப்போ அனுப்பி வைங்க பார்ப்போம். உங்களுக்காக 2 பாட்டு வருது ஸ்டார்டிங்லேயே, வந்து தனி ஒருவன் அதில் வந்து உங்களுக்காக சரியான ஒரு பாட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஹேண்ட்ஸ் டவுன் ஹிப்ஹாப் தமிழாவோட பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று தனி ஒருவன், இன்னொன்று இன்று நேற்று நாளை. 2 படத்தில் இருந்தோம், 2 மாசான பாட்டு வருது.
1: நல்லவனுக்கு நல்லது
0: கேட்டு முடிங்க,
1: வெறும் ஆசைதான்.
0: நம்ம ப்ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இன்னைக்கு
0: திஸ் இஸ் தி ஈவினிங் கடக் ராசா.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்கு

0: ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
9: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
10: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து இந்த த்ரில்லர் படம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இன் ஜென்ரல் நிறைய படங்களில் வந்து ஹீரோ வந்து வில்லனை ட்ராக் பண்ணணும். இப்போ ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷனில் இருப்பார், சரியா? வில்லன் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு தீவிரவாதியாவோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருப்பான், சரியா? அவனோட இடம் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் ஃபோன்லாம் பேசிகிட்டு இருப்பானு, பார்த்துருக்கீங்களா? ஆனால் இது எந்த அளவுக்கு இது அது ஆக்சுவலி உண்மை அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நமக்கு பாஸ் பண்ணுற ஐடியா என்ன அப்படின்னா, சேட்டலைட் ஃபோன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து எப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஃபோனில் பேசுகிறோம், ஓகேவா? இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பக்கத்தில் இருக்கிற செல் டவர் கூட வந்து நம்ம ஃபோன் கம்யூனிகேட் பண்ணி அங்கேருந்து நமக்கு நெட்ஒர்க் எடுத்து கொடுக்கும். அது மூலமாக தான் கால்ஸு, மெசேஜ், இன்டர்நெட்டு, லொட்லோஸுக்கு இதெல்லாம் வந்து வர்றது, ஓகே? ஆனால் சப்போஸ் அந்த செல் டவரில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த டவரில் ஏதாவது பிரச்சனை. இப்போ எங்கள் ஊர் வால்பாறையில் வந்து, இப்போ என் ஊர் வால்பாறை, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்லுவேன், ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் மை ஹோம் டவுன். ஸோ என் ஊர் வால்பாறை. ஆனால் நான் வந்து ஸ்கூல் படித்து முடிக்கிற வரைக்குமே எங்கள் ஊரில் மட்டும் ஒரே ஒரு நெட்ஒர்க் தான் இருந்தது, BSNL. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த வோடஃபோனு, ஏர்டெல், அதெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ எப்படின்னா, கோயம்புத்தூர், இப்போ எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் விட்டு வெளியில் யாராவது போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே மேண்டேட்ரியாக BSNL நம்பர் தான் இருக்கும். அதுவும் இந்த ஏர்டெல் வோடஃபோன்காரங்கெலாம் இருக்காங்களா, அவங்க எங்கள் ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்களுக்குலாம் நெட்ஒர்க்கே இருக்காது. அது ஏன்னா அவங்களுடைய செல் டவர் அங்கே இல்லை. அதனால தான் இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சேட்டலைட் மூலமாகவும் இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற அதே சிப் அண்ட் சிம் வந்து சேட்டலைட் மூலமாகவும் வேலை செய்யும். ஆனால் வந்து இட்ஸ் வெரி அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸில் இல்லை அந்த மெத்தடு. ஸோ நிறைய மிலிட்ரி யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து இந்த சேட்டலைட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்தலாம் கிடையாது. ஸோ எனிவேஸ், இப்போ வந்து இப்போ ஈக்வரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ UAE பேஸ்டு ஸ்பேஸ் டெக் கம்பெனி, ஓகேவா? ஸோ சாரி, Space42 அவங்க தான் வந்து UAE பேஸ்டு ஸ்பேஸ் டெக் கம்பெனி. அவங்க வந்து ஈக்வெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது வெஞ்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அலாங் வித் வியாசாட்னு சொல்லிட்டு குளோபல் லீடர் அவங்க தான் சேட்டலைட்டில். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து டைரெக்டாக சேட்டலைட்டோடு கனெக்ட் ஆகி ஃபோன் வந்து வழக்கம் போல் வேலை செய்யும். இன்டர்நெட் வரும், டேட்டா வரும், 4G 5G லெவலுக்கு இதை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வென்ஷனலாக வந்து 4G 5G நெட்ஒர்க்ஸ் வந்து

0: சம்டைம்ஸ் இட் மைட் ஃபால் ஷார்ட், அதாவது செல் டவரோட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது. ஆனால் சேட்டலைட்னா டைரெக்டாக ஃபோன் சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகுதுன்றப்போ, சேட்டலைட் வந்து உலகம் ஃபுல்லாக பல சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ சேட்டலைட்ஸ் வந்து இட் மானிட்டர்ஸ் 360 degrees ஆஃப் அவர் குளோப். ஸோ அதனால் நெட்ஒர்க் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆமாம், டி டு டின்னுவாங்க, இந்த டிரெக்ட் டு டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்வாங்க. ஸோ அதை தான் வந்து இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ அதனால் இப்போ நீ வந்து கார் நடுக்காட்டில் இருக்கீங்க, நெட்ஒர்க்கே கிடைக்கலன்ற மாதிரி சொல்ல முடியாது. இனிமேல் அப்படி இந்த சிஸ்டம் வந்துருச்சுன்னா ஃபோனே டைரெக்டாக சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி எல்லா இடத்துலையும் உட்காந்து உங்களால் வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ எப்படி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், எங்காவது காட்டுக்குள்ளெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது நெட்ஒர்க்கே கட் ஆகிடும் தெரியுமா? சில இடங்களில் நெட்ஒர்க்கே இருக்காது. ஆமாம், இப்போ வந்து அதே தான் என் ஊரோட எக்ஸாம்பிள் தான் மறுபடியும் நான் கொண்டு வருவேன். ஸோ பொள்ளாச்சி டு வால்பாறை போகிறப்போ ஆழியாருன்னு ஒரு ஏரியா வரும், ஓகேவா? அந்த ஆழியாரை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நெட்ஒர்க்கே இருக்காது. இன்றைக்கும் அது இப்படி தான் இருக்குது. நடுவில் அந்த 40 ஹேர்பின் பெண்டு வளைஞ்சு கிளைஞ்செல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணி போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு எந்த நெட்ஒர்க்குமே அந்த காட்டுக்குள்ளே வேலை செய்யாது. இமேஜின் சேட்டலைட் வந்துருச்சு அப்படின்னா செம மேட்டரில் எல்லா இடத்துலையுமே நெட்ஒர்க் கிடைக்கும். ஏ என்னடா ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதவனால அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி. இப்போ நானே எத்தனை வாட்டி எங்கள் ஊருக்கெல்லாம் போகிறப்போ தனியாக போகும்போது இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் ஐ மீன் இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் கடந்து போகிறப்போ டக்குன்னு சப்போஸ் வண்டி ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா யாராவது வழியில் வர்றவங்கள ஹெல்ப் கேட்டால் மட்டுமே உண்டு. ஃபோன் இருந்ததுன்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, டக்குன்னு லொக்கேஷன் அனுப்பிக்கலாம், எங்கே இருக்கோன்னு சொல்லலாம், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகளை இட் சால்வ்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் திங். எங்கே அந்த பட்டன்? அண்ட் மோர் ஓவர் ரைட் நவ் மீசை முறுக்கு படத்தோட கான்டெஸ்ட் நடத்திட்டுருக்கு. மீசை முறுக்கு 2 செப்டம்பர் 25th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஹிப்ஹாப் தமிழா நடிச்சிருக்கார், ஹர்ஷத் கான் நடிச்சிருக்கார் அப்படி தான் சொல்லலாம். ஓகே, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, சரி ஓகே, ஹர்ஷத் கான் நடிச்சிருக்கா அப்படி. அண்ட் ஹீரோயின் வந்து அவங்க பேர் நல்ல ஒரு பேராச்சு, சரி ஓகே ரைட். ஆனால் இப்போ அவங்க மீசை முறுக்கு பார்ட் 1 இருக்குல்ல, அதில் ஆதி ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவர் பேர் என்ன? அதான் கேள்வி. எம்எம் டைப் பண்ணி உங்கள் பேர் பதில் எல்லாத்தையும் 050-252-8940 அனுப்பிடுவீங்க. பாருங்க, 050-252-8940 இதுதான் தமிழ் எஃப்எம்மோட ஆஸ்தான, நாங்கள் மாற்ற மாட்டோம் அந்த நம்பர். இப்போயே சேவ் பண்ணி வச்சுங்க, எல்லா கான்டெஸ்ட்டுக்கும் இந்த நம்பரை தான் சொல்லுவோம். அதனால் இன்னும் நீ ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற, என்னால் நோட் பண்ண முடியலன்ற கம்ப்ளைண்ட்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? அண்ட் பை த வே, உங்களுக்கு வந்து வேற ஒரு மேட்ரு வேறு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்னாதான் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 149 திரம்சம் மட்டும் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டாக்டர் தீபா புருஷோத்தம் அவங்களோட இந்த வேதாமிருத்தா ஆயுர்வேதிக் சென்டருக்கு போயிடுங்க, அல்னாதா 2, ஓகேவா? உங்களுக்கு வந்து இடுப்புலி, அதுக்கப்புறம் பேக் பெயின், மைக்ரைன் பிரச்சனை நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். மைக்ரைன், யோப்பா மைக்ரைன் பிரச்சனைன்னு தலையில் கை வச்சு உட்காந்துட்டு 4-5 காஃபி டீ குடித்தாதான் வந்து கபாலமே வேலை செய்யும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கோ தேர். எதுக்கு அந்த 149 திரம்ஸ் அப்படின்னா, இன்ட்ரோடக்டரி ஆஃபராக வந்து உங்களுக்கு வந்து அபியங்கா கிழி, அதுக்கப்புறம் ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக், இதெல்லாம் வந்து தராங்க. ஓகே, யூ கேன் கால் நம்பர் 043-555-139. That's Vedamrita Ayurvedic Center. Okay, bye.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Tamil, 89.4.
3: 91 போடு.

0: brought to you by Basha Bhai Biryani. 50% discount-ல Monday to Saturday takeaway-ல veg and non-veg combo வெறும் 10 dirhams தான்.
1: தலைவர் song of the hour. தலைவர் song of the hour.
0: Brought to you by Basha Bhai Biryani. Wasil Hub, Block 4, Karama.
2: We'll be back after a short commercial break.
3: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட்நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம்தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
4: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில, ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
7: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

7:39 welcome back now bravo you're listening to 89.4 tamil fm and this is the evening kadak okay na abdi ingirundhu kelambren okay kelambradhukku munadi vandu meesey murukku padathula vandu vibe venumanna or part release a irukku ayyo og hip hop tamil is back enak vandu in general ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும் போதே ரொம்ப பிடிக்கும். அவர் முத முதல்ல இந்த கிளப்பில் மப்பில் திரிகிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டில் லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு வந்து காலேஜ் டைமில் பயங்கர மாசாக இருக்கும் அந்த பாட்டு. ஏன்னா அதில் வந்து நிறைய பொண்ணுங்களெல்லாம் திட்டி எழுதுனதுனால அந்த டைமில் பொண்ணுங்களை திட்டி எழுதுனதுனால அப்படி நிறைய பாட்டு வந்துட்டு இருந்ததுனால பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுறதுக்குனே போட்டு அப்படியே ஹிட் ஆயிடுச்சு. ஓகே இன் ஜென்ரல் பாட்டு நல்லாயிருக்கும், ஆனால் எப்போவுமே அப்போவும் சரி இப்பவும் சரி அதில் இருக்கிற லிரிக்ஸ்க்கு நான் வந்து என்ன இது கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாமே, ஏன்னா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை திட்டியாக எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்லேயே தோணும். இப்போ கேட்டாலும் அப்படி தான் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த பாட்டு நான் போடுறதே இல்லை. அந்த பாட்டில் இருக்குது பட் அதுக்கு வந்து கால் பேக்காக சிவகுமார் சபதம்னு ஒரு படம் யார் ஹிப்ஹாப் தமிழவே நடித்தார். ஓகே அதில் அவரே வந்து சொல்லியிருப்பாரு, நானே அந்த டைமில் அப்போலாம் பாட்டு பாடிட்டு இப்போலாம் வந்து அதெல்லாம் இப்போலாம் மெச்சூர் ஆகி அந்த மாதிரிலாம் பேசுகிறதே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து அதுக்கு ஒரு கால் பேக் ஒரு டைலாக் மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இன் ஜென்ரல் வந்து இஸ் எ வெரி கிரவுண்டட் பர்சன் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. ஓகே ஆனால் ஓகே ஆனஸ்ட்லி ஐம் நெவர் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு படம் மீசேம்பருக்கு சூப்பராக இருந்தது. ஓகே எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ள மியூசிக் கம்போஸராக வந்து அவர் உள்ளே வரும்போதே பயங்கரமாக இருந்தது. இப்போ மனுஷன் சூப்பர் சூப்பராக பாட்டெலாம் கொடுக்க போகிறாருன்னு இன்ஃபேக்ட் ஹீ டெட். ஏன்னா நிறைய சிங்கிள்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தார், வாடி புள்ள வாடி தான் வந்து பெரிய ஹிட்டு. ஆனால் நீங்கள் வந்து அந்த கிளப்பில் மப்பில் அந்த ஆல்பம்லேயே வந்து இன்னும் நிறைய பாட்டெலாம் இருக்கும். இனி இல்லையே ஹம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் வந்து எமினம் ஹூஸ் எமினம் அப்படி இருக்கும் அதை கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே அவர் வந்ததுக்கப்புறமா ஆம்பளை படத்துடைய ஃபுல் ஆல்பமுமே சூப்பராக இருக்கும். தனி உருவன் பயங்கரமாக இருக்கும், பிஜிஎம் ஓஎஸ்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் படம் மெயின் ஸ்ட்ரீமாக ஹீரோவாக வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து பெருசாக வந்து மனுஷன் மியூசிக் மட்டும் போட்டிருக்கலாமா அப்படின்னு தோணும். அன்பறிவுன்னு ஒரு படம் இருக்குது, ஐயோ பயங்கரமாக இருக்கும் அந்த படம்லாம், டிஸ்னியில் இருக்கும் போய் பாருங்கள், ஐயோ ஏயா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஐ திங்க் ஒரு மாதிரி மினிமம் கேரண்டி படம் தான் எல்லாமே. ஓகே ஆனால் இப்போ மீசே முறுக்கு 2 வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அது மாதிரி கொஞ்சம் 80s செட்டப்பில் படம் இருக்கும் போல். ஆனால் வந்து தமிழ் சினிமாவுக்கு எப்போவுமே வந்து பார்ட் 2 சாபம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு சில படங்கள் ஹிட் ஆனாலுமே பார்ட் 2 வந்த படம், எத்தனை படம் தமிழில் பார்ட் 2 வந்த படம் ஹிட் ஆகிருக்கு, ஆர் ஹிட் ஆனாலுமே எத்தனை படம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. விஐபி 2 உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு என்ன, காஞ்சனாவுடைய சீரீஸ் காஞ்சனா 1 and 2 வாஸ் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து எடுத்ததெல்லாம் வந்து ஐயோ பாப்பா, எனக்கு தெரிஞ்சு பாஹுபலி 2 வாஸ் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அப்புறம் சிங்கம் 1, 2, 3 பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு. தேர்ட் பார்ட் கூட விட்டுலாம், சிங்கம் 1 and 2 ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியே அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எல்சியோலாம் வரதுக்கு முன்னாடியே ஹெச்சியோ வந்துருச்சு, ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நீங்கள் சிங்கம் 1, 2 பாருங்கள், 1 and 2, 3 பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எல்லா தமிழ் படமுமே இருந்து எப்படின்னா சில கேரக்டர்ஸை மாற்றிடுவாங்க. பார்ட் 2 வந்திருக்கு, ஆனால் ஒரு சில கேரக்டர் வந்து மாற்றிடுவாங்க, அப்புறம் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்காது. இது வேறு கதை, அது வேறு கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் விஐபி 2 வந்துச்சு. ஸோ இப்போ சிங்கம் 1 and 2 வந்து அப்படியே துரசிங்கம் எப்படி இருந்தார், அவர் எப்படி போலீஸ் ஆனார், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்கூல் வாத்தியார் ஆனார், அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி சார்ஜ் எடுத்துக்கிட்டார், வாயா உன்ன மாதிரி ஆளத்தாயே நான் தேடிட்டு இருந்தேன், விஜயகுமார் வாயாலே வந்து அவரை சார்ஜ் எடுக்க வச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் போவோம் படம் கரெக்டாக. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரெண்டு படமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ த திங் எஸ் மீசேமுறுக்கு 2 வருது, இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டோட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது பார்க்கும்போது. ஆனால் எனக்கு வந்து மைல்டாக என்ன தோணுதுன்னா, படம் வந்து தேவா இருக்கார்ல, தேவா அவருடைய அவர் எப்படி மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்ட்ரகிள் ப்ளஸ் அவருடைய ஃபால் அண்ட் அவரோட ரைஸ், தேவா சாரோட ஃபால் அண்ட் ரைஸ், அவர் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு கானா கிங்காக மாறினார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆக்டட் இன் திஸ் மூவி லைக் மணிகண்டன், அதுக்கப்புறம் வந்து முகேஷ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாகிராமில் அவங்களெல்லாம். ஓகே ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, ஐ எம் ஹாப்பி டு சீ தம் ஆல். சித்து நடிச்சிருக்கு அப்படி, ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி டு சீ தம் ஆல் இன் சினிமாஸ். அண்ட் எனிவேஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், ஹாலிவுட் சைட் போனோம் அப்படின்னா ஹாலிவுட் சைடில் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தில் ஒரு சில கேரக்டர் மட்டும் நிறைய பேருக்கு பிடிச்சிரும். ஸோ அந்த படத்தில் அந்த கேரக்டர் மட்டும் தனியாக எடுத்து அந்த கேரக்டருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக வந்து பண்ணுவாங்க. இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் இன் ஹாலிவுட்னு
பிராட் பிட்டும் அப்புறம் லியோனார்டோ டி காப்ரியோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குவென்டின் டாரண்டினோ அவர் டிரெக்ட் பண்ணி ஒரு படம் வந்தது. மார்கோ ராபி அவங்களும் இருப்பாங்க. மார்கோ ராபி அந்த படத்தில் இல்லை, சாரி, ஓகே, ரைட்டு, அந்த படத்தில் இருக்காங்களா என்ன மார்கோ ராபி இருக்காங்களா என்ன, ஐயோ டக்குன்னு, சரி ஓகே இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு லைட்டாக டவுட் வருது. ஓகே அது ஒரு ஓரம். இப்போ அதில் வந்து கிளிஃப் பூத்துன்னு சொல்லிட்டு பிராட் பிட் ஒரு ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபராக வருவார், ஒரு ஸ்டண்ட் மேன் அவர். அதில் வந்து ப்ரூஸ்லி கூட சண்டை போகிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். ப்ரூஸ்லி தூக்கி விளாசுவார் அப்படியே கார் மேலே, அந்த சீன்லாம் வந்து யூடியூப்லேயே இருக்கு, போய் பாருங்கள். இப்போ அந்த கிளிஃப் பூத் அவர் மட்டும் அவரோட ஸ்டாண்ட்லோன், அவர் அந்த மனுஷன் தனியாக என்ன பண்ணியிருப்பான், அவனுக்குன்னு ஒரு கதை இருக்குங்களா, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குங்களா, அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனோட லைஃப் என்ன அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு 80s 70s பேக்ட்ராப்பில் ஒரு படம் வருது. அது வந்து இந்த ஏன்னா இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், ஐ திங்க் டைரக்ட் நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த படம். என்னன்னா அந்த ஃபர்தர் மிஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கிளிஃப் பூத். எங்கள் ஆஃபீஸில் வந்து சிஸ்டம் மியூட்லே போடுறதில்ல, சரி ஓகே. அதனால் இப்போ உங்களுக்காக அந்த படம் வருது, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஐமேக்ஸ்லேயே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ டைரெக்டாக படம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் கைஸ், திஸ் பிராவோ சைனிங் ஆஃப். மீசை முறுக்கு படத்தில் விக்னேஷ்காந்த் தான் வந்து அந்த ஆள், கரெக்டாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டேன், டைரக்டா உங்களுக்கு டிக்கெட் வரும். See you all in theaters. This is RJ Bravo signing off from the show. This is The Evening Kadak on 89.4.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக ஆட்சி காலத்தில் அதிகார பலமிக்க ஜெம் வீரமணி மீதான விசாரணையை தடுத்தது யார் என்று அமைச்சர் ராஜ்மோகன் வினவியுள்ளார். இன்னும் இந்த வழக்கில் யாரை காப்பாற்ற கடந்த ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்கள்? இந்த கேள்விகளுக்கு திமுகவினர்தான் பதிலளிக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் யாருடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்கும் விதமாக செயற்படும் ஆட்சி இதுவல்ல என்றும், அதை நிறைவேற்றியே தீருவோம் என்றும் அடம் பிடிப்பவர்களும் நாங்கள் அல்ல என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் ஜெம் வீரமணி வழக்கில் முந்தைய திமுக அரசு செய்தது துரோகம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளி ஜெம் வீரமணியையும் பின்புலத்தில் உடந்தையாக இருந்த குற்றவாளிகளையும் கண்டறிந்து விசாரணையையும் வழக்கையும் துரிதமாக நடத்தி மரண தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் முந்தைய திமுக அரசு காட்டிய மெத்தன போக்கான செயற்பாடு ஏற்கனவே முடியாத கொடுந்துரோகமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனி ஆவர்த்தனம் செய்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இனியும் பதவியில் நீடிக்கக்கூடாது. உடனடியாக அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து கோடிக்கணக்கான மக்களின் பெயர்களை நீக்கும் முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவசர கதியில் நடத்தப்பட்ட இந்த பணியில் பல குளறுபடிகள் நடந்தன. மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் போர்க்களமாயின. இந்நிலையில் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ள செய்தியொன்றில் எஸ்ஐஆருக்கு பின்பு நடந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்ற தேர்தல் ஆணையர்கள் இருவரின் ஒப்புதல் இல்லாமல் தன்னந்தனியாக ரகசியமாக செயற்பட்டு வந்துள்ளது அம்பலமாகியுள்ளது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மின்வாரிய அலுவலகத்தில் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்துள்ளனர். மின்வாரிய அலுவலகத்தின் பின்புற வாயில் அருகே மின்வாரிய ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். முதலமைச்சர் மின்வாரிய அலுவலகத்தில் ஆய்வு செய்த அதே நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்து மின்வாரிய ஊழியர்கள் முழக்கம் எழுப்பினர். முதல்வரின் அறிவிப்புக்கு மாறாக அமைச்சர் நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் ஏன் அறிவித்தார் என்றும் கேள்வி எழுப்பினர். இடைப்பட்ட காலத்தில் பணி நியமன அறிவிப்பில் என்ன மாற்றம் நேர்ந்தது என்றும் வினவியுள்ளனர். வாக்கு திருட்டு என்பது இந்திய மக்களுக்கு எதிரான குற்றம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். அது நமது அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்றும் தேர்தல் ஆணையம் தேச துரோக செயலில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தேர்தல் ஆணைய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு பெறாத தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நீக்க வேண்டும் என்று கபில் சிபல் மற்றும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் அரங்கேறும் முறைகேடுகளை பார்த்த சிலருக்கு மனசாட்சி உள்ளது என்பது தெரிய வந்துள்ளதாக கபில் சிபல் கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் எதிர்ப்புகள் நிலவுவதாக வெளியான தகவல்களுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் உரிய நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பதிவு, பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சட்டப்பூர்வ நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் ஆணையம் கூறியுள்ளது. உள்ளது. சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் நோக்கம் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறுவதை உறுதி செய்வதும் தகுதியற்ற அல்லது தவறான பதிவுகளை சரிபார்ப்பதுமாகும் என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எம்வி கேப் டாவோ என்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்தகவலை ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எம்வி கேப் டாவோ கப்பல் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 19 இந்தியர்கள் உட்பட அனைத்து பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக ஓமன் அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் செயற்பட்டு வருவதாக தூதரகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தது குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: மின்சார கட்டண நிவாரணத்துக்கு 17.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு இலங்கையின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பொதுமக்களுக்கு மின்சார கட்டண நிவாரணம் வழங்குவதற்காக 17.213 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யும் 2026 ஆண்டுக்கான துணை மதிப்பீடு எண் 5 நாடாளுமன்றம் இன்று ஒப்புதல் வழங்கியது. நாடாளுமன்றம் வெளியிட்ட அறிக்கையின்படி எரிசக்தி அமைச்சகம் தொடர்பான இந்த துணை மதிப்பீடு சபையில் நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த நிவாரண திட்டத்துக்கு தேவையான 17.213 மில்லியன் 2026 ஆண்டுக்காக பல்வேறு அமைச்சகங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து பெறப்பட உள்ளது. இந்த நிதியில் ஆண்டின் இறுதிக்குள் முழுமையாக பயன்படுத்தப்பட வாய்ப்பில்லை என அடையாளம் காணப்பட்ட தொகைகள் மறு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன. அணுசக்தி அச்சுறுத்தல் முன்முயற்சி வெளியிட்டுள்ள 2026 அணுசக்தி பாதுகாப்பு குறியீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் உலக அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. அணுசக்தி நிலையங்களை நாசவேலை உள்ளிட்ட தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பிடப்பட்ட 48 நாடுகளில் அமீரகம் 4வது இடத்தை பெற்றுள்ளது. அணுசக்தி பாதுகாப்பு அமைப்பை ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்தும் மேம்படுத்தி வருவதையும் தனது அமைதியான அணுசக்தி திட்டத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் வலுப்படுத்தி வருவதையும் இந்த சாதனை பிரதிபலிக்கின்றது. லெகோலேண்ட் துபாய் ரிசார்ட் எதிர்வரும் அக்டோபர் 7 தேதி புதிய சீசனை தொடங்குகின்றது. மினிலேண்ட் பகுதியில் புதிதாக ஒலி மற்றும் ஒளி காட்சி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதே நாளில் ஹாலோவின் கொண்டாட்டங்களும் தொடங்குகின்றன. அக்டோபர் மாத பள்ளி விடுமுறையுடன் இந்த புதிய சீசன் தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. லெகோலேண்டில் கனெக்டிங் த்ரூ பிளே என்ற கருப்பொருளின் கீழ் இந்த சீசன் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக 2 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளை கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டு பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் அனுபவங்கள் ஏற்பாடு
2: செய்யப்படுகின்றன.
3: அமெரிக்காவுடனான போரில் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் அதே நேரத்தில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையில் ஈரான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இன்று நடைபெற்ற உலகத் தலைவர்களின் வருடாந்த கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பெசிஷ்கியான் உரையை தொடங்கிய போது அமெரிக்க பிரதிநிதிகள் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். போர் தொடங்குவதற்கு முன்பு உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 செல்லும் முக்கிய கடல் வழி பாதையாக ஹோர்முஸ் நீரிணை இருந்தது. தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தின் முக்கிய மையமாக இந்த நீரிணை மாறியுள்ளது என்றும் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையின் மூலம் அனைவரும் பயனடையும் நிலையில் இந்த நீர்வழி பாதையில் எங்களது கப்பல் போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். எதிரி நாடுகளின் கடற்படைகளை நிரந்தரமாக இப்பகுதியில் நிலைநிறுத்துவதும் போரை மேலும் விரிவுபடுத்துவதும் ஒருபோதும் அமைதிக்கு வழிவகுக்காது என்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் ஐரா பொதுச்சபை கூட்டத்தில் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து அணியின் தலைவர் ஹாரி புரூக் ஆடவருக்கான T20 சர்வதேச துடுப்பாட்ட தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 4வது இடத்தை பிடித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஹாரி புரூக் மொத்தமாக 170 ஓட்டங்களை பெற்றார். தொடரின் முதல் போட்டியில் ஆட்டமிழக்காமல் சதம் விளாசிய அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஹாரி புரூக் 67 ஓட்டங்கள் பெற்றதும் ஒருநாள் துடுப்பாட்ட தரவரிசையில் 12வது இடத்துக்கு முன்னேற உதவியது. தற்போது டெஸ்ட் துடுப்பாட்ட தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள புரூக் விரைவில் 3 வடிவங்களிலும் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெறும் தற்போதைய ஒரே துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையையும் எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
2: Star of the Month
4: Singer Hariharan.

0: மாலை வணக்கம். அன்புடன் நான் நிவேதா. எப்படி இருக்கீங்க? ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எட்டி பார்த்தனா திரும்ப வந்திருக்கேன். வெல்கம் பேக். இது அன்புடன் நான் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ வழக்கம் போல் எல்லாரும் வேலை முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது பிரியா எங்க அப்படின்னு கேட்டுட்டு காத்திருப்பீங்க. பட் பிரியாக்கு லிட்டில் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க. அண்ட் ஷீல் பி பேக். ஸோ நம்ம எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துப்போம், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எவ்ரி டைம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வரும்போது ஒரு சின்ன பிரேக் அண்ட் ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஒரு பிரேக் அண்ட் ரெஸ்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஏன் ஐ ஆம் பேக். நிறைய நம்ம பேசுவோம், நிறைய பேசுறதுக்கு நடுவில் இன்னைக்கு வந்து இந்த பயம் அப்படிங்கிறத எங்கெல்லாம் நம்ம வந்து நல்லதாக பார்க்குறோம், எங்கெல்லாம் அந்த பயம் வந்து தேவையற்ற பயமாக இருக்குது, யாருக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம், அந்த பயத்துடைய நோக்கம் என்ன, அந்த பயம் நியாயமா இல்லையா, இதை பற்றி பேசலாம்னு எனக்கு தோணுச்சு. பயம் வரும்போதும் சரி, ஒரு பொறுப்புகளுக்குள்ளே போகும்போதும் சரி, ஒரு சில பேர் வந்து திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் சரி, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருந்தா அந்த மனநிலை எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி கடந்து வரோங்கிறதா இன்னைக்கு அன்புடன் நான் பேசலாம்னு எனக்கு தோணுச்சு. பேசலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான அப்டேட் என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் இது. அதாவது ஒரு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, முக்கியமான நிகழ்வுகளை இப்போ பார்க்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ எஸ், யூஏ அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம அல்தவுன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஷார்ஜா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் இது. ஷார்ஜா அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, புது லுக் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கொயர் வந்து நவம்பர் 4 எல்லாரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி திறக்கப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் ஜங்ஷனாக இது இருக்க போகிறதுனால விசிட்டர்ஸ் வந்து எக்ஸ்போ சென்டர் ஷார்ஜாக்கு போகிறதுக்கும் அதை வியூ பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த அல்தவ டன்னல் ப்ராஜெக்ட் வந்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நீட்டாக டிராஃபிக் எல்லாத்துக்கும் ஒரு ஈஸ் ஒரு வழி வகுத்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சரிபடக்கூடிய வகையில் அது வரப்போகுது. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வீடியோ விட்டுருக்காங்க. அது போக வந்து சீக்கிரமே இந்த டனல் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த புது லுக்கை பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இது வந்து அமலுக்கு வரும்போது டிராஃபிக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்பப்படுது. எஸ்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சரி, பேசலாம் நிறைய விஷயங்களை. ஸ்டே டியூன். இது அன்புடன் நான் நிவேதா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: கான்சர்ட்டை சென்னையில் பார்த்துருப்ப, துபாயில் பார்த்துருப்ப, ஏன் யூரோப்ல கூட பார்த்துருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பார்த்திருக்கியா?
3: இல்லையே.
2: இப்ப பார்க்க ரெடியாகு.
4: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
2: மீசையை முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசையை முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
5: நீ ஒரு கலைஞன்டா.
6: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
2: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
7: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
8: செப்டம்பர் 25. We'll be back after a short commercial break.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: அன்புடன் நான் நிவேதா. பயத்திலே வாழ முடியாது, ஆனால் பலரும் இங்கே ஏதோ ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எந்த விஷயம் பண்ணாலும் அது சரியாக போகுமா, சரியாக முடியுமா, சரியாக நடக்குமாங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஓரமாக வாழ்க்கையில் பெரிய படிகளை நோக்கி எப்போவுமே நாம் ஒரு பயத்தோடையே தான் நகர்ந்துட்டு இருக்கோம். லைஃப் மேலே இருக்கக்கூடிய பயம் சின்னது பெருசுன்னு எல்லாருக்குமே இங்கே இருக்குது. சின்ன குழந்தைங்க மட்டும்தான் ஓரளவுக்கு நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம்ஸை நினச்சும் அடுத்த நாள் போய் டீச்சரை பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலையாக ஒரு பயமாக இருக்குமே தவிர, மற்ற எல்லாருக்குமே லைஃப் மேலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு என்னப்பா கவலை, அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்குது, வீடு கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல அழகான மனைவி, அழகான கணவர், குடும்பம்னு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியதை நம்ம கண்களுக்கு சந்தோஷமா தெரியக்கூடியவங்களுக்குமே இந்த பயம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்ன பயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, பயத்தை பற்றி பேசலாம். அண்ட் பயத்துலேருந்து ஒரு ரிலீஃப் தருது, அல்லது நம்மளுடைய ரெகுலர் அன்றாட வாழ்க்கையிலேருந்து நமக்கு ஒரு மாற்று எண்ணம் தருது அப்படிங்கிறது படங்கள் தான். ஸோ அப்படி ஒரு நல்ல திரைப்படம் மியூசியம் இருக்கட்டும். இந்த படம் வந்து மியூசியம் இருக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு பெருசாக எதுவும் அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ், பட் இந்த படம் வந்து அவ்வளோ ஃபன் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுந்தரசி. பிகாஸ் ஆதி, இப்போ பாதி வந்து கதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது, சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார், காதல் தோல்வியில் மனசு உடஞ்சி போகிறாரு சார், இப்படிலாம் இருக்கும்போது அவர் வந்து அதை வந்து இல்லை நம்ம கொஞ்சம் காமிக்கலாக எடுத்துகிட்டு போகலாம், ஹியூமராக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஹியூமர் கான்டென்ட்டாக அதை எடுத்துகிட்டு வந்து அந்த படம் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்தில் நடித்தவங்க புதுமுகங்களும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆதி அவர்களும் அப்போ ஒரு புதுமுகம், அவருமே வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாரு ஹீரோவாக. ஸோ அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அந்த டீம் வந்து இன்னைக்கு நிறைய நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கெலாம் வந்து ஸ்டார்டிங் அந்த படம் தான். செப்டம்பர் 25 வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை வந்து இப்போ பாதி டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் தான் லீட். அண்ட் இப்போ பாதி சைத்ரா மற்றும் யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து குஷ்பு சுந்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கான கப்புள் பாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லணும். ஸோ படத்தை அமீரகத்தில் ஃபாஸ்ட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ கேள்வி என்னென்னா, 2026 செப்டம்பர் 25 இந்த வருஷம் மீசையமுறுக்கு 2 ரிலீஸ் ஆகுது. மீசையமுறுக்கு படத்துடைய முதல் பாகம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கான ஆன்சரை 0502528940 தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. மீசையமுறுக்கு உங்கள் பேர், அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. கப்புள் பாசஸ் உங்களை தேடி வரும். ஸ்டேட்யூன் 2 89.4 தமிழ் எஃப்எம். இது அன்புடன் நான், நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஒரு பாட்டு பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல.
3: Ladies and gentlemen.
2: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு.
3: Please make some noise for
2: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
4: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
5: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
5: Damn it.
6: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening. Evening Karak with me, RJ Bravo. Tune பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: பயந்து பயந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமானதுன்னு தெரியும். எல்லா இடங்கள்லையும் எல்லாரையும் சுற்றி பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தப்பாக நினச்சிருவாங்களோ, தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ, எங்கே புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்களோ, இது பண்ண அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, இதுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இப்படி ஒரு பயம். இந்த பயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்மளை அப்பா அம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ், நம்ம காதலிக்கிற உங்ககிட்ட இருந்து எல்லா நேரங்களையும் எல்லா இடத்துலையும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பயத்தை நிறைய நேரம் நம்ம பேசுறதில்ல. சில நேரம் சில பேர் வந்து பயமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்துருவாங்க. அதாவது எதுவும் ஒன்றும் மனசில் நினச்சிக்காத, எல்லாமே ப்ராப்பராக நடக்கக்கூடிய ஒரு இடங்களில் வேலையும் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி ஒரு வாழ்க்கை முறையிலையும் அவங்க தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் யாரும் தன்னை கேட்கறதுக்கு இல்லை, யாருக்கும் தான் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும், எல்லாமே ஃப்ரீடமாக இருக்கும், எப்போ வேணால் வந்து எதை வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தங்க தனியாக வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இதை இதை இந்தந்த நேரத்தில் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயமோ, இல்லை யாரோ ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமோ பயமோ அங்கே தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க, இன்றைக்கி முடியலையே அந்த வேலையை நாளைக்கு செஞ்சுருவாங்க. ஆசையாக இருக்கும் போது முழுசாக எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க, மனசு பிடிக்கலையே அதை அப்படி அப்படியே போடுவாங்க, அது திடீர்னு அவசரமாக இருக்குது அப்படியே கிளம்புவாங்க, வந்து மிச்ச வேலையை பண்ணுவாங்க, இப்படி நிறைய. அதே ஒரு ரெண்டு பேராக சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின் போது அந்தவங்க என்ன நினச்சிப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கூட இருக்காங்களே அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிற எண்ணமும் பயமும் இருக்கும். இதெல்லாம் ஒருத்தங்க டாமினன்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பயமே இருக்காது. இன்னும் அந்த கொஞ்சம் இன்ஃபீரியராக தன்னை உணர்ந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணமாய் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் சின்னத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இனிஷியலி வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பயத்துக்கு அங்கே வேலையே இல்லை. ஆனால் ஒருத்தங்க கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒருத்தங்களாக இருக்கும்போது இன்னொருத்தங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்லி ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிக்கும், இவங்களுக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லி. இந்த பயம் கலந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, ஃபேஸ் பண்ணுறீங்களா? உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத என்னோடய இன்ஸ்டாகிராமில் சொல்ல மறந்துடாதீங்க. பாட்டு வரது கேளுங்க. அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

அன்புடன் நான் நிவேதா. அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. பயம் கலந்த ஒரு உறவுக்கு என்ன பெயர் சொல்லுவீங்க? ரொம்ப மரியாதை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ஆனா மரியாதை பயமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன? ஐ ரெஸ்பெக்ட் பட் ஐ டோன்ட் ஃபியர் தெம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் வார்த்தையால. ஆனா எங்கேயோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்துங்கிறத நான் நம்புறேன். அந்த பயம்தான் நம்ம ரெஸ்பெக்ட்ங்கிற பேர்ல சொல்லி மறைச்சிக்கணும். நமக்கு அவங்க மேல மரியாதை இருந்துச்சுன்னா அந்த மரியாதை நாம் அவங்க கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாது அதை தடுக்காது. ஐயோ இதை பேசினா தப்பாக நினச்சிப்பாங்களோ, அதை பேசினா தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு வார்த்தையை பார்த்து பார்த்து பேசுறதுக்கு அது நம்மளை போட்டு படுத்தாது. அது நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கும். அந்த ஃப்ரீடம் இல்லாத நேரத்தில் தான் ரெஸ்பெக்டை விட அதிகமாக பயம் இருக்கும். பயம் நம்மளை ஆட்டி படைக்கும். எங்கே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனாலேயே எதையுமே எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணுறது கிடையாது. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதுக்கு போடக்கூடிய எஃபர்ட்டை நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன தோணுது, ஏன் நம்ம இதை பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உணர்வை அந்த இடத்துல சொல்லவே நம்ம யோசிக்கிறோம். இமோஷ்னலி அப்பப்போ ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிக்கிறது, அப்பப்போ சைலண்ட்டாக இருந்துக்கிறது. எங்கே பேசினா பிரச்சனையாயிடுமோ, பேசாமல் அமைதியாகவே இருந்துருவோமே, அது இன்னும் நல்லது இல்லையா அப்படின்னு ஒரு சில நேரங்களில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி தப்பாக சொல்லி அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு பிளேமை தூக்கி போடும்போது இன்னும் அமைதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இதை இன்னொரு பக்கம் சொல்லும்போது ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. எங்கே நம்மளை தப்பாக எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இந்த பயத்துக்கு காரணமாக இருக்கும். இதனால் கூட எப்போவுமே குவாய்டாக இருக்கிறதும் எந்த பிரச்சனையும் பேசாமல் இருக்கிறதும், எப்போவுமே ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அங்கே ஒரு அன்சேஃப் ஃபீல்லையே இருக்கிறது. இதை வந்து கடந்து போகிறது, இதை வந்து ஏன் சில பேர் மட்டும் இதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்கங்கிறது தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் கூட. அன்புடன் தான் நிவேதா, 89.4 தமிழ் FM, US No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
0: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: For details, call 056-415-4242.

என்ன எது கிடைத்தாலும் பயந்துகிட்டே இருக்காது. அன்புடன் நான் நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம். இந்த பயமா தெரியற பர்சனை வெளியில இருந்து நாம வந்து ஃபியர்ஃபுல் பர்சன் அல்லது சரியான பயந்தாங்கோழி, ஏன் இப்படி ஒரு தொடநடுங்கி பயலா இருக்க அப்படின்னு பேசிடுவோம். ஆனால் இவங்க ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது ஹை த்ரெட் ஒரு ஹைப்பர் விஜிலண்ட் பர்சன்னு சொல்லுவாங்க. அவங்க வேலையை வந்து அவங்க ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடியதே ரொம்ப வந்து த்ரெட்டோடையே ரிலேட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை தப்பாக போயிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோன்னா, ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஒருவேளை அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணிட்டோன்னா, ஒருவேளை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஒருவேளை நமக்கு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம கோவத்தில் கத்திட்டோம்னா, ஒருவேளை விஷயங்கள் எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னா அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோங்கிற பேர்லையும், இதை வந்து தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துலேயுமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் இவங்களை வெளிலேருந்து பார்க்கும்போது கூட ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க எல்லா சின்ன விஷயங்களுக்கும், தேவையற்ற விஷயங்களுக்கு ரொம்ப உட்காந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு சொல்யூஷன் கண்டே பிடிக்க தெரியல, இவங்க யாரையும் ட்ரஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்களை நம்ம நம்பவே முடியாது, ஏன்னா பயந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது நம்ம அவங்கள சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, உலகத்துடைய வாழ்க்கையுடைய ரொம்ப வேர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனே எப்போவுமே மனசில் போட்டு ஓட்டக்கூடிய நபர்களாகவும் நம்ம இவங்களை பார்க்கலாம். ஆனால் இவங்களை பயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரணம், ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்ச கிரிட்டிசிசம். இதுதான் இப்படி ஒரு நபராகவும் இப்படி பயந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் மேலெல்லாம் ஒரு பயம் வரத்துக்கு ஒரு காரணமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம்இன் அன்புடன் நான்

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா? இது எத்தனை நாளா?
2: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
2: சார்?
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
6: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
7: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
6: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
8: செழித்தையும் தமிழை ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பொதுவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, காதலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே அன்பு அதிகரிக்கப்படும். அங்கே நம்மளை வந்து பாராட்டுவாங்க, ஆஹா இவ்வளோ நேசமான ஒரு பொண்ணு, பாசமான ஒரு பையன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். எங்கே அது இல்லைன்னு ஆகும்போது தான் பயமும் ஆரம்பமாகும். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. நம்ம ஒருத்தங்களை நேசிக்கும் போது நம்ம அவங்களுக்காக பெஸ்ட் திங்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே சரியாயிடும் நம்புவோம்ல, அது கிடையாது. அங்கேருந்தும் சில விஷயங்களை பண்ணத்தான் வேணும். அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ பண்ணியோ உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த விதமான அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லை, பாராட்டுங்கிறது பேச்சுக்கு கூட இல்லைங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பயம்தான் அதிகமாக இருக்கும். பயத்தில் பண்ண ஆரம்பிப்பீங்க. காதலில் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களை பயத்தில் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இந்த புதுசாக கல்யாணமானவங்க அரேஞ்சு மேரேஜ்குள்ளே நுழையிறாங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடுவாங்க. கணவனையும் சரி, அவங்க இன்லாஸையும் சரி, வீட்டுக்கு யாராவது வராங்களா, புதுசாக ஏதாவது சமைக்கிறதோ, வீடு எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறதோ, இந்த பிஹேவியர் என்ன ஆகிடும்னா அவங்க புதுசு இல்லையா, அவங்க புதுசாக ஏதாச்சும் பண்ண பார்க்குறது தப்பாகிடும். தப்பாகும்போது என்ன ஆகும், என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, பண்ணது தப்பாக போயிடுச்சுங்கிறது மட்டும்தான் தெரியும். அதை ஏற்றுக்க முடியாமல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் பயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக மாற ஆரம்பிக்குது. அங்கிருந்து தான் சில இடங்களில் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அது மேலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட குற்றங்கள் கண்டுபிடிக்க பார்க்கும்போது அது ஒரு மாதிரி லேர்ன்ட் ஃபியர் ரெஸ்பான்ஸாக மாற ஆரம்பிக்குது. இது வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் பர்சன் அப்படின்னும் அல்லது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒரு சேஃப்டியும் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்காது, தெரிஞ்சும் கிடைக்கிறதுக்காக போராடுறது. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நான் சரியா இருந்தா இங்க இந்த பிரச்சனையும் கிடையாது. 89.4 தமிழ் எஃப்எம்-இன் அன்புடன் தான் நிவேதா. இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணத்து மேலதான் எனக்கு பெரிய கேள்வியே வருது. எப்பவுமே ஒருத்தங்களால சரியா இருக்க முடியுமா? இங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு, எல்லாருக்குள்ளயுமே சொதப்பல்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நம்ம சொதப்பிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாம் எத்தனை பேர் பலமுறை மறக்கிற ஒரு விஷயம், ஃபோனில் சார்ஜ் இருக்கா அப்படின்னு தெரியாமையே ஃபோனை தூக்கிட்டு போகிறது ஒன்று. அந்த ஃபோனில் சார்ஜை ஏற்றுறதுக்காக சார்ஜ் பிளக்கில் போட்டுட்டு பிளக்கை சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தினசரி நம்ம செய்யக்கூடியது. இதுக்காக நாம ஒரு இம்பர்ஃபெக்ட் பர்சனை நம்ம நம்மளை சொல்லிப்போமா? கிடையாது. நாம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை, ஒரு ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு 10-15 பேரை சேர்த்து வேலை வாங்குறது, இது எல்லாத்தையுமே சகஜமாக சரியாக பண்ணக்கூடிய நாம் இந்த ஒரு சில விஷயங்களுக்காக நம்மளை இம்பர்ஃபெக்ட்னு சொல்லிக்கிறது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் அப்படி பண்ணக்கூடிய ஒருத்தங்களை நம்ம இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். அதே நபர் வெளியில் எத்தனையோ விஷயங்களை ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் பல வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு பிரச்சனை பண்ணால் கூட உனக்கு ஒன்றுமே தெரியாதா, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஈஸியாக பேசிடுவாங்க. இந்த பேச்சு இருக்குல்ல, அவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் தனக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை, தன்னால் எதுவுமே முடியாதுன்னு நம்ப வைக்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான், உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு எதுவுமே வராது, நீ எல்லாத்துக்குமே வீக்காக இருக்க அப்படின்னு அவங்கள சொல்லக்கூடிய ஒரு ஒரு மொமெண்ட்டாக மாற ஆரம்பிக்கு. தட்ஸ் வேர் அந்த ஃபியர், அந்த பயம் வர ஆரம்பிக்குது. யார் ஒருத்தங்க, யூ கேன் பி வாட் எவர், யூ கேன் பி ஹவ் எவர் யூ வாண்ட் டு பி, பட் வி வில் கம்யூனிகேட், வீ கேன் கம்யூனிகேட், த ரிலேஷன்ஷிப் கேன் ஸ்டில் ரிமைன் சேஃப் அப்படின்ற உணர்வை கொடுக்குறோமோ அது இட்ஸ் பீட் ஃபேமிலி, அப்பா அம்மா கூட இருக்கிறதா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இந்த எண்ணத்தை நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது. அவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா தான் அது ஹெல்தி, அப்படி இல்லைனாலே அது அன்ஹெல்தி தான். அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். 89.4 தமிழ் எஃப்எம்-இன் அன்புடன் நான் நிவேதா.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடி ஆகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.

0: இது நடந்தா என்ன ஆகுறது? என்னால தாங்கவே முடியாது. இந்த எண்ணத்துல இருந்து நடக்கிறது நடக்கட்டும், எது வந்தாலும் பாத்துக்கலாம். இந்த எண்ணத்துக்குள்ள மனசு மாத்தணும். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. எந்த விஷயம் நடந்தாலும், எந்த விஷயம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும், அச்சுச்சோ இது தப்பா போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறத அங்கேயே அப்போவே நிறுத்திட்டு, நான் எதுக்காக பயப்படணும், என்ன இருக்கு பயப்படுறதுக்கு, எதுவும் இல்லை, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படியே தப்பா போனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், இந்த எண்ணத்துக்குள்ள மனசை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒர்க் பிளேஸ்லயா இருக்கட்டும், இல்லது நம்ம வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கீழே, அதாவது நம்மளுடைய பாஸ் ஆர் நம்மளுடைய டீம் லீட் கிட்ட நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தில் ஆரம்பிச்சு அப்பா அம்மா கிட்ட இருக்கிற பயத்தில், சில வீடுகளில் பெத்தவங்க வந்து குழந்தைங்களை பார்த்து பயப்படுவாங்க, அந்த பயம், நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட பயம் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் எங்கே தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற பயம். ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து எந்த ஒரு பிளேமையும் ஏற்றுக்க தயாராக இல்லாத போது பிளேம் நாமளே நமக்குள்ளே போட்டுக்கிட்டு பேசினா பிரச்சனை, எதுக்கு பேசிக்கிட்டு பேசாமலே இருந்துருவோம் அப்படின்னு வர ஆரம்பிப்போம். இதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒர்க் பிளேஸ்லேயோ நம்ம பாஸ் கிட்டயோ நம்மளுடைய டீம் லீட் கிட்டயோ நம்ம பேசாமலாம் வாழ்க்கையை நடத்த முடியாது, நம்ம பேசி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரியே நம்மளுடைய பார்ட்னர், வேர் இஸ் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், அங்கேயும் நம்ம பேசாமல் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்ந்து போகாது. அங்கெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது அமைதியாக இருந்துட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், பயம் இல்லாமல் வெறும் மரியாதை நிமித்தமாக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அமைதியாக இருக்கலாம். இங்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். எனக்கு உன்னுடைய சில நடவடிக்கைகள் என்னை பயமுறுத்துது, அல்லது ஐம் நாட் ஃபீலிங் சேஃப், அல்லது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது, லெட் அஸ் கம்யூனிகேட். இப்படி நம்ம பேச வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒருவேளை அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் திருப்பி பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்புங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இல்லை, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் மனசளவில் நீங்கள் உங்களை தைரியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மற்றவங்க யாராக இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்கல, உங்களை பயத்தில் வச்சுருக்காங்கன்னா, அது நட்பாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஃபேமிலி சரௌண்டிங்காக இருந்தாலும், விச் இஸ் நாட் அ ரைட் சரௌண்டிங் ஃபார் யூ. அன்புடன் நான் நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.

0: எனக்கு பயமே இல்ல.
1: ஆனா உங்களை யாரும் பயப்படுறாங்களா? 89.4 தமிழ் FM இன் அன்புடன் நான் நிவேதா. நான் யாருக்கும் பயப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கூடையும் யாரோ ஒருத்தங்க அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போ பர்சனலி என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு சில விஷயங்களை என் தங்கச்சிக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயம். பயம் ஏன்னா, பேசின உடனே ஒன்று, உனக்கு தெரியுமா நான் எத்தனை பிரச்சனையில் இருக்கேன் தெரியுமா, நானே அது பண்ண தெரியுமான்னு சொல்லி என் பக்கம் திருப்பிடுவா. அல்லது ஒரு ஒரு மாதிரி ஒரு தன்னுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எடுத்துட்டு வந்து ஒரு இமோஷ்னலி பேச ஆரம்பிக்கிறது. இதனால எதுக்கடா வம்பு அப்படின்னு சில நேரங்களில் நான் சில விஷயங்களை பேசுறது இல்லை. இங்கெல்லாம் வந்து எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, நானே இது பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, உங்களை மாதிரி அவங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. அந்த 1000 பிரச்சனைக்கு நடுவில் இது ஒரு பிரச்சனைன்னு வராங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ஃபோன் பண்ணலை, நீங்க ஃபோன் அட்டன் பண்ணலை, நீங்க பேசலை, உங்களை பார்க்க முடியல, உங்களுடைய நேரம் வேணும்னு ஆசைப்படுறதோ, ஒரு சில விஷயங்களுக்காக உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வேணும்னு நினைக்கிறது, இது அவங்களுடைய 1000 பிரச்சனையை விட முக்கியமானது அப்படின்னு நினச்சிதான் உங்களை நோக்கி வராங்க, உங்களை தேடி வராங்க, உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேச வேண்டியது உங்களுடைய கடமையா இல்லையா? உங்களுடைய சின்ன வே ஆஃப் ஷோயிங் தம் ரெஸ்பெக்ட் இல்லையா? அதை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி கம்யூனிகேஷன் இஸ் அ கீ அப்படின்னு சொல்கிறோம் இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப், லிசனிங் டு சம்வன்ஸ் ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தேர் பாயிண்ட், எம்பத்தி வச்சுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. இதோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. பத்திரமா வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போங்க. ஆல்வேஸ் ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM. ஆல்ரெடி வீட்டில் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குங்க. நாளைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். திஸ் இஸ் மீ ஆர்ஜி நிவேதா. எனக்கான ஃபீட்பேக்ஸை ஆர்ஜி நிவேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் சொல்ல மறந்துடாதீங்க. ஆல்சோ 89.4 தமிழ் FM உடைய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். அண்டில் தென், திஸ் இஸ் மீ நிவேதா சைனிங் ஆஃப். டேக் கேர், தாரா, குட் நைட்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

can kiss you without touching you.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக ஆட்சி காலத்தில் அதிகார பலமிக்க ஜெம் வீரமணி மீதான விசாரணையை தடுத்தது யார் என்று அமைச்சர் ராஜ்மோகன் வினவியுள்ளார். இன்னும் இந்த வழக்கில் யாரை காப்பாற்ற கடந்த ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்கள்? இந்த கேள்விகளுக்கு திமுகவினர்தான் பதிலளிக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் யாருடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்கும் விதமாக செயற்படும் ஆட்சி இதுவல்ல என்றும், அதை நிறைவேற்றியே தீருவோம் என்றும் அடம் பிடிப்பவர்களும் நாங்கள் அல்ல என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் ஜெம் வீரமணி வழக்கில் முந்தைய திமுக அரசு செய்தது துரோகம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளி ஜெம் வீரமணியையும் பின்புலத்தில் உடந்தையாக இருந்த குற்றவாளிகளையும் கண்டறிந்து விசாரணையையும் வழக்கையும் துரிதமாக நடத்தி மரண தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் முந்தைய திமுக அரசு காட்டிய மெத்தன போக்கான செயற்பாடு ஏற்கனவே முடியாத கொடுந்துரோகமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனி ஆவர்த்தனம் செய்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இனியும் பதவியில் நீடிக்கக்கூடாது, உடனடியாக அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து கோடிக்கணக்கான மக்களின் பெயர்களை நீக்கும் முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவசர கதியில் நடத்தப்பட்ட இந்த பணியில் பல குளறுபடிகள் நடந்தன. மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் போர்க்களமாயின. இந்நிலையில் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ள செய்தியொன்றில் எஸ்ஐஆருக்கு பின்பு நடந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்ற தேர்தல் ஆணையர்கள் இருவரின் ஒப்புதல் இல்லாமல் தன்னந்தனியாக ரகசியமாக செயற்பட்டு வந்துள்ளது அம்பலமாகியுள்ளது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மின்வாரிய அலுவலகத்தில் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்துள்ளனர். மின்வாரிய அலுவலகத்தின் பின்புற வாயில் அருகே மின்வாரிய ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். முதலமைச்சர் மின்வாரிய அலுவலகத்தில் ஆய்வு செய்த அதே நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்து மின்வாரிய ஊழியர்கள் முழக்கம் எழுப்பினர். முதல்வரின் அறிவிப்புக்கு மாறாக அமைச்சர் நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் ஏன் அறிவித்தார் என்றும் கேள்வி எழுப்பினர். இடைப்பட்ட காலத்தில் பணி நியமன அறிவிப்பில் என்ன மாற்றம் நேர்ந்தது என்றும் வினவியுள்ளனர். வாக்கு திருட்டு என்பது இந்திய மக்களுக்கு எதிரான குற்றம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். அது நமது அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் பாஜக, RSS மற்றும் தேர்தல் ஆணையம் தேச துரோக செயலில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தேர்தல் ஆணைய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு பெறாத தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நீக்க வேண்டும் என்று கபில் சிபல் மற்றும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் அரங்கேறும் முறைகேடுகளை பார்த்த சிலருக்கு மனசாட்சி உள்ளது என்பது தெரிய வந்துள்ளதாக கபில் சிபல் கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் எதிர்ப்புகள் நிலவுவதாக வெளியான தகவல்களுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் உரிய நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பதிவு, பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சட்டப்பூர்வ நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் ஆணையம் கூறியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் நோக்கம் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறுவதை உறுதி செய்வதும் தகுதியற்ற அல்லது தவறான பதிவுகளை சரிபார்ப்பதுமாகும் என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எம் வி கேப் டாவோ என்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்தகவலை ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எம் வி கேப் டாவோ கப்பல் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 19 இந்தியர்கள் உட்பட அனைத்து பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக ஓமன் அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் செயற்பட்டு வருவதாக தூதரகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தது குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: மின்சார கட்டண நிவாரணத்துக்கு 17.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு இலங்கையின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பொதுமக்களுக்கு மின்சார கட்டண நிவாரணம் வழங்குவதற்காக 17.213 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யும் 2026 ஆண்டுக்கான துணை மதிப்பீடு எண் 5 நாடாளுமன்றம் இன்று ஒப்புதல் வழங்கியது. நாடாளுமன்றம் வெளியிட்ட அறிக்கையின்படி எரிசக்தி அமைச்சகம் தொடர்பான இந்த துணை மதிப்பீடு சபையில் நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த நிவாரண திட்டத்துக்கு தேவையான 17.213 மில்லியன் 2026 ஆண்டுக்காக பல்வேறு அமைச்சகங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து பெறப்பட உள்ளது. இந்த நிதியில் ஆண்டின் இறுதிக்குள் முழுமையாக பயன்படுத்தப்பட வாய்ப்பில்லை என அடையாளம் காணப்பட்ட தொகைகள் மறு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன. அணுசக்தி அச்சுறுத்தல் முன்முயற்சி வெளியிட்டுள்ள 2026 அணுசக்தி பாதுகாப்பு குறியீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் உலக அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. அணுசக்தி நிலையங்களை நாசவேலி உள்ளிட்ட தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பிடப்பட்ட 48 நாடுகளில் அமீரகம் 4வது இடத்தை பெற்றுள்ளது. அணுசக்தி பாதுகாப்பு அமைப்பை ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்தும் மேம்படுத்தி வருவதையும் தனது அமைதியான அணுசக்தி திட்டத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் வலுப்படுத்தி வருவதையும் இந்த சாதனை பிரதிபலிக்கின்றது. லெகோலேண்ட் துபாய் ரிசார்ட் எதிர்வரும் அக்டோபர் 7 புதிய சீசனை தொடங்குகின்றது. மினிலேண்ட் பகுதியில் புதிதாக ஒலி மற்றும் ஒளி காட்சி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதே நாளில் ஹாலோவின் கொண்டாட்டங்களும் தொடங்குகின்றன. அக்டோபர் மாத பள்ளி விடுமுறையுடன் இந்த புதிய சீசன் தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. லெகோலேண்டில் கனெக்டிங் த்ரூ பிளே என்ற கருப்பொருளின் கீழ் இந்த சீசன் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக 2 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளை கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டு பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் அனுபவங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அமெரிக்காவுடனான போரில் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் அதே நேரத்தில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையில் ஈரான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இன்று நடைபெற்ற உலகத் தலைவர்களின் வருடாந்த கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பெசிஷ்கியான் உரையை தொடங்கிய போது அமெரிக்க பிரதிநிதிகள் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். போர் தொடங்குவதற்கு முன்பு உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 செல்லும் முக்கிய கடல் வழி பாதையாக ஹோர்மூஸ் நீரிணை இருந்தது. தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தின் முக்கிய மையமாக இந்த நீரிணை மாறியுள்ளது என்றும் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணையின் மூலம் அனைவரும் பயனடையும் நிலையில் இந்த நீர்வழி பாதையில் எங்களது கப்பல் போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். எதிரி நாடுகளின் கடற்படைகளை நிரந்தரமாக இப்பகுதியில் நிலைநிறுத்துவதும் போரை மேலும் விரிவுபடுத்துவதும் ஒருபோதும் அமைதிக்கு வழிவகுக்காது என்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்து அணியின் தலைவர் ஹாரி புரூக் ஆடவருக்கான T20 சர்வதேச துடுப்பாட்ட தரவரிசையில் 5 முன்னேறி 4வது இடத்தை பிடித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 3 கொண்ட T20 தொடரில் ஹாரி புரூக் மொத்தமாக 170 ஓட்டங்களை பெற்றார். தொடரின் முதல் போட்டியில் ஆட்டமிழக்காமல் சதம் விளாசிய அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஹாரி புரூக் 67 ஓட்டங்கள் பெற்றதும் ஒருநாள் துடுப்பாட்ட தரவரிசையில் 12வது இடத்துக்கு முன்னேற உதவியது. தற்போது டெஸ்ட் துடுப்பாட்ட தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள புரூக் விரைவில் 3 முதல் 10 இடம்பெறும் தற்போதைய ஒரே துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையையும் எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Kanna, one time on pannita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: One, two, three, let's rock.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
2: Okay, once again.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, Daddy. I need this. Back now, Nano US Lakuda. Adefam.

0: Non so che se mo detto me. Rolex. Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM.

子。2013 டே இந்த வருஷமும் நாங்க தான்டா.

0: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.